நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கானமூர்த்தி.

0: இதுவரை வலம் வந்தது கானமூர்த்தி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: செய்நன்றி அறிதல் 11 அதிகாரம் 8 குறட்பா.

0: ஒருவர் செய்த நன்மையை ஒருபோதும் மறத்தலாகாது. அவர் செய்த தீமையை உடனே மறப்பது நல்லது.
1: நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை இளம் உழவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் இளையோருக்கு யார் வழிகாட்டி. தொடர்ந்து செய்திச் செய்திகள். தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் தேன் தித்திக்கும் தேன். தஞ்சாவூர் ஆதி பிரபாகரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டி பற்றிய நிலவரம். 10:40 இருபட பாடல்கள், அதிசய பிறவி ஆனந்தம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் அறிவியல் நனைந்த அனுபவம். 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீத்.

வித்தம். ஒன்று 1:45 மாநிலச் செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். 2:30 மண்ணின் மனம் ஏ பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதை பாட்டு. 3:00 இசைத்தூரில். 4:00 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் இ யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று விதை பண்ணை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கசியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. என் சி மாதவ் அவர்கள் வயலின். சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்க. முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் சீர்காழி எஸ் திரிஞான சம்மதன் அவர்கள் பாடியுள்ள பன் இசை பாடல்கள். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று

7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திமடல், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி. 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசையில் திருநாராயணபுரம் டி.ஆர். சந்திரசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு

0: அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் 4 பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர

0: தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும் இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லி கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது. நம் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனைகளாய் மாறாது. சிந்தனைகள்தான் செயல்களாய் மாறுகின்றன. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை யார் என்று இந்த உலகிற்கு காட்டும். அதனால்தான் சீரிய சிந்தனைகள் சிறப்பான சாதனைகளாய் உருவாகின்றன. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன் இசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம்.

தியானம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதிலும் இருக்கிறது. கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எல் கிருஷ்ணன் குழுவினர் பாடியது.

ஆகச் சிறந்த அறியாமைகளுள் ஒன்று, நமக்கு பிடித்த மாதிரி நாமே இல்லாத போது நமக்கு பிடித்த மாதிரி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதுதான். கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

இதுமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சாவூர் திரௌபதி அம்மன் கோவில் மகோத்சவத்தில் இன்று காலை மஞ்சள் நீர் விளையாட்டு, இரவு 7 மணிக்கு பொம்மலாட்டம். ஆனந்தராகத்தில் நிறைவாக வரும் பாடல் பித்துக்குழி முருகதாஸ் குரலில்.

0: நேரம் 6:30. வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது வியர்வை சிந்தி நிலத்தை தாங்க இளைஞர்களின் வருகை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. குறிப்பாக பாரம்பரிய ரகங்கள் மீது தீராத பற்று கொண்டு அதனை நோக்கிய தேடலும் நெடுந்தூரம் பயணிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், பொறியாளர் பட்டம் தன்னை அடையாளப்படுத்துவதை விட நாட்டு ரக காய்கறி விதைகள் சேமிப்பில் தன்னை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அதீத ஆசை ஆர்வமுள்ள இளைஞர் நாமக்கல் உழவர் ஆனந்த் அவர்கள். இவரின் அனுபவ பகிர்வு இப்போது உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
1: ஆனந்த், இந்த மாதிரி நாட்டு காய்கறி விதைகள் அதை ஏன் வந்து பரவலாக்கம் செய்யணும்ன்ற சிந்தனை உங்களுக்கு வந்துச்சுங்க?
2: விவசாயம்னா விதை வேணுங்கிறது அடிப்படைங்க. ஏன்னா தொடக்கமே விதையாக தான் இருக்கு ஆக்சுவலாக. இதன் மூலியமாக தான் அடுத்த கட்டமாக அவங்களோட கொண்டு போக முடியுங்கிறது தண்ணீர். ஒவ்வொரு விவசாயிங்க கையிலையும் விதை இருக்கணுங்கிற அடிப்படை நோக்கத்தில் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 5 வருடங்களாக இன்றைக்கி நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே பயணப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு விதைகள் பரவலாக்கம் எங்கேயும் இல்லைங்கிறத நம்ம வந்து ஆணித்தனமாக சொல்ல முடியும்.
1: காய்கறி
2: எல்லாமே ரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியுங்க. அங்கங்க விவசாயிகளோட கவனிக்கிறோம், தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம்.

0: ஏதாச்சும் நம்ம விதைகள் இங்கே கொண்டு வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகம் இந்த விதத்தில் மிக முன்னோடியாக இருக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
1: எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த முயற்சியை துவங்க
0: முறையா துவங்கினது 2018ங்க. 16ல் தேடல் ஆரம்பிச்சோம், நிறைய நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஒரு
1: நீங்க அடிப்படையா வந்து ஒரு காய்கறி விவசாயியா எப்படிங்க, ஏன் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு?
0: இப்ப நம்ம குறிப்பிட்ட இதுக்குன்னு தேடல் எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள போகலைங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் பிஇ முடிச்சுட்டு தனியார் நிறுவனம் நம்ம அதுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2015 வாக்குல எனக்கு சொந்த ஊர்ல வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்துல ஃபேமிலியோட இங்க வந்து இருந்துட்டோம். நம்ம இங்க டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், இப்ப நம்ம ஊருக்கான அடிப்படை தொழில், நம்மளோட அப்பா அம்மா தொழில நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சதுதான் இந்த உழவரானந்துங்கிற விவசாயம் சார்ந்த பணி எல்லாமே. அப்ப அந்த அடிப்படையில எல்லாருமே தேடும் போது முக்கியமா எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது எங்க கிராமத்துலங்க. அப்ப நம்ம கிராமத்துல போயிட்டு எல்லா செடியும் போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட போய் விதையின்னு கேட்கும்போது யாரும் தரமாட்டேன்ட்டாங்க.
1: எங்க இருக்கு உங்களுக்கு நிலம், எங்க இருக்கு?
0: கொல்லிமலை அடிவாருங்க, 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆர்பி புதூருங்கிறது தான் கிராமம் நம்ம ஊரு. அங்கதான் பிறந்து வளர்ந்தோம், நம்ம அதிகமா தேட ஆரம்பிச்சோம். அந்த தேடல்ல வந்து தமிழ்நாடு முழுக்க கேரளா, மைசூர், இம்பால், மணிப்பூர், நாக்பூர் எல்லாம் விதைகள் போய் நம்ம வந்து காட்சிப்படுத்துறோம். அங்க இருக்கிற விவசாயிகளோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். அப்ப அந்த விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து நாம இங்க வந்து ஒரு விதை வங்கி உருவாக்கி இருக்கோம்.
1: இயற்கை வேளாண்மை கண்காட்சி எங்க நடந்தாலும் அங்க போயிட்டு.
0: ஆமா,
1: இப்ப நீங்க எவ்வளவு பரப்பளவு நிலம் வச்சிருக்கீங்க, அதுல காய்கறி சாகுபடி பண்றீங்களா எப்படி?
0: ஆமாங்க, இப்ப குறிப்பிட்ட கொஞ்சமா தான் பண்றேங்க. ஏன்னா நம்மளால நம்ம பயணத்துல அதிகம் இருக்கிறனாலே அங்க யாரும், ஏன்னா தோட்டம் வந்து ரொம்ப 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறனால நம்மள வந்து மாமரம் மட்டும் நம்ம அது ஆண்டு வருமானம் மட்டும்
1: ரொம்ப பராமரிப்பு அடிக்கடி அங்க போற மாதிரி வச்சுக்கிறது
0: வச்சுக்கிறது இல்லைங்க. அதை வந்து சீசன்ல மட்டும் நான் பறிச்சுட்டு அது இயற்கை முறையில பண்றோம்.
1: இப்போ உங்களுடைய தனித்துவம் வந்து எப்படி, காய்கறி விதைகள்ல நாட்டு காய்கறி விதைகளா தேடுவீங்களா எப்படி?
0: அது மட்டும் தான். இப்ப நீங்க ஹைபிரிட் விதையோ ஜிஎம்ஓ விதையோ எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. உரக்கடை இல்லாத கிராமம் கிடையாது, உரம் இல்லாத விவசாயம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு உரம் தேடக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயுமே ஹைபிரிட் விதைங்கிறது கிடைக்குது. அவங்க எங்க போய் தேட தேவையில்லை. தேடக்கூடாத பொருளா இருந்தது இன்னைக்கு தேடக்கூடிய இடத்துல இருக்குதுங்கிறது தான் இங்க இருக்க சிக்கலுங்க.
1: அப்ப வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஆளா அறியப்படுறீங்க, என்ன மாதிரியான காய்கறிகள்ல இந்த நாட்டு விதைகள் வச்சிருக்கீங்க?
0: இப்ப கீரைகள்ல ஒரு 20 வெரைட்டி இருக்குங்க. அப்புறம் செடி வகைகள், கொடி வகைகள், பழங்கள், மரங்களுக்கான விதைகள்,
1: பழங்களும் இருக்கு.
0: பழங்கள்
1: எவ்வளவு விதைகள் வச்சிருப்பீங்க?
0: இப்ப 400க்கும் மேற்பட்ட ரகங்கள் வச்சிருக்கிறோம்.
1: எல்லாம் சேர்த்துங்க
0: இதுல மட்டுமே 200 ரகங்கள் இருக்குங்க, காய்கறி ரகங்கள்.
1: இதுல வந்து அனைத்து வகையான காய்கறியும் உள்ளடக்கம்.
0: ஆமா, இது என்னன்னா இப்ப தமிழ்நாடு அளவுல எல்லாரும் இயற்கை அளவில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ரகங்கள் வச்சிருப்பாங்க, நம்ம அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்கிறதுனால பயன்படுத்தி.
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கூட நம்ம விவசாயிகளுக்கு நிறைய செய்திகள், தகவல்கள், விதைகள் தேவைப்பட்டாலும் படலாம், இல்ல ஆலோசனைகள் தேவைப்படலாம். உங்களுடைய கைபேசி எண் உங்களுக்கு சொல்லுவோம், குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாமக்கல் உழவர் ஆனந்த் அவங்களுடைய கைபேசி எண் 98 40 92 2 போட்டுக்கோங்க, அப்புறம் இன்னொரு 4. இது வந்து அவருடைய கைபேசி எண். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா 98 409 20004. நன்றி ஆனந்த்.
2: பாரம்பரியத்தை காக்கும், ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் நாட்டு ரக காய்கறி விதைகளே நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கு அடிப்படை காரணியாக இருக்கும் பட்சத்தில் மண்ணும் மனிதரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆம், நாட்டு ரக காய்கறி விதைகள் சேமிப்பு தேடலில் உள்ளார்ந்த அனுபவம் கிடைத்துள்ளதை மிக அழகாக பகிர்ந்து கொண்டார் நாமக்கல் உழவர் ஆனந்த் அவர்கள். வேளாண் பெருமக்களே, கலப்பை பிடிக்கும் கரங்கள் உயரும் போது நாட்டின் தலை நிமிர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடன் உதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை: குட்டிகள் பிறந்த 1 மாதத்திற்குள் முதல் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். முதல் 6 மாதங்களுக்கு மாதம் 1 முறையும், அதன் பின்னர் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு 1 முறையும் குடற்புழு நீக்க மருந்து

0: வழங்க வேண்டும். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை, அதாவது குறிப்பாக தட்டை புழுக்களுக்கு எதிராக பருவமழை தொடங்கும் முன்னர் குடற்புழு நீக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். சினை ஆடு அல்லது மாடுகளுக்கு கருச்சிதைவு போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க குடற்புழு நீக்க மருந்துகளை தங்கள் விருப்பம் போல் கொடுக்காமல் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி பாதுகாப்பான மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்பாகவே குடற்புழு நீக்கம் செய்வது நல்லது. குடற்புழு நீக்கம் செய்வதற்கு முன்பு சாண பரிசோதனை செய்தல் வேண்டும். ஒரே மருந்தை திரும்ப திரும்ப கொடுக்காமல் சுழற்சி முறையில் கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி கொடுக்க வேண்டும். கால்நடைகளின் உடல் எடைக்கு ஏற்ப சரியான அளவு மருந்தை கொடுப்பது அவசியம். கடந்த வாரம் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் வெப்ப அயர்ச்சி, மேல் மூச்சு குழல் அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிரி மருந்துகளை அளிக்குமாறும், தெளிப்பான் கருவியை பயன்படுத்தி தண்ணீரில் தெளித்தல் போன்ற வெப்பநிலை மேலாண்மை, தீவன மேலாண்மை முறையை கடைபிடித்திடவும், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு குறு விவசாயிகள் பயிர்கடன் பெறலாம். 160,000 வரை பிணையமின்றி கடன் பெறலாம். நகை நில அடமானத்தின் பேரில் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். கடன் பெறும் தொகையினை உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லை. கடன் பெற விருப்பமுள்ள விவசாயிகள் நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது EKCC மூலம் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. கோகிலா அவர்கள். நேர்களை நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் விதை பண்ணை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி. ராஜேந்திரன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்க தவறாதீர்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு. சி. பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு. சி. பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசுத் துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள்

0: 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி

0: மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மலர்கிறது நாள் மலர். இன்று August 18.
2: இந்தியாவின் தலைசிறந்த மருத்துவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான டி எஸ் சவுந்தரம் அம்மாளின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1904. அவர் போட்ட விதை இன்றைக்கு காந்தி கிராம் கிராமிய பல்கலைக்கழகம் என விருட்சமாக தழைத்தோங்கி நிற்கிறது. மருத்துவத்தை சேவையாக கருதி தொண்டாற்றிய டி எஸ் சவுந்தரம் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினர், மத்திய துணை கல்வி அமைச்சர் போன்ற பதவிகளையும் வகித்தார். குழந்தைகள் மற்றும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக இவர் செய்த சேவைகளை பாராட்டி 1962 பத்மபூஷன் என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. 12 வயதில் விதவை கோலம் துவண்டுவிடவில்லை, கவனத்தை குவித்தார். கல்வியில் கிடைத்தது தென்னகத்தின் முதல் பெண் பட்டதாரி என்ற பட்டம் RS சுபலட்சுமிக்கு. கைம்பெண்டிர் வாழ்வில் ஏற்றம் பெற உழைத்த சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் RS சுபலட்சுமியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1969. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ராணுவ ரீதியாக போராடிய ஈடு இணையற்ற தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1945. மக்கள் சேவையில் இறைவனை காண் என்ற விவேகானந்தரின் அறிவுரையால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தார். இவர் நடத்திய விடுதலை போர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை கதிகலங்க வைத்தது. நேதாஜியின் முயற்சி தோல்வியடைந்திருக்கலாம், ஆனால் விடுதலையை வேகப்படுத்தியதை யாராலும் மறுக்க முடியாது. ஐநா சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர்

கோஃபி அனன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2018. கடின உழைப்பு அறிவுத்திறனால் ஐநா சபையின் பொதுச் செயலராக உயர்ந்த இவர் 1997 முதல் 2006 வரை 2 முறை இப்பதவியை வகித்தார். உலக நாடுகளின் அமைதியை நிலைநாட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட கோஃபி அனனுக்கு 2001 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பிரபல பாடலாசிரியர் சம்பூரன் சிங் கல்ரா என்ற குல்சார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. 1963 ஆண்டு பாந்தனி திரைப்படத்தில் பாடலாசிரியராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார்.

5 தேசிய திரைப்பட விருதுகள், 22 பிலிம்பேர் விருதுகள், சாகித்ய அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ள இவரின் ஜெய் ஹோ பாடல் கிராமி விருது பெற்றது. இரண்டாயிரத்தி 2004 பத்மபூஷன் விருதும் 2013 இவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருதும் வழங்கப்பட்டுள்ளன. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல புனை பெயர்களில் எழுதிய படைப்பாளி ராக்கி ரங்கராஜன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2012. முன்னணி இதழ் ஆசிரியராக 42 ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றியவர். மறுபடியும் தேவகி, புரொஃபசர் மித்ரா, ராத்திரி வரும் போன்ற படைப்புகள் பிரபலமானவை. சுமைதாங்கி, இது சத்தியம், மகாநதி போன்ற இவர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாகவும் வெளிவந்துள்ளது. நான் கிருஷ்ணதேவராயன் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. எப்படி கதை எழுதுவது என்று எழுதி காண்பித்தவர் ராக்கி ரங்கராஜன்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் காலை 7 மணி. ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையும் சிறு புன்னகையுடன் எதிர்கொள்வோம் என்ற சிந்தனையுடன் இணைவோம் காலை மலர் நிகழ்ச்சியுடன்.

ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இளையோருக்கு நிகழ்ச்சியில் ஹார்மோஸ் நீரிணை பற்றிய தொகுப்பு. நம்மள சுத்தி என்னதான் நடக்குது? காலையில எந்திரிச்சோடனே டிவி, போன், நியூஸ் பேப்பர்னு எதை பார்த்தாலும் ஒரே பதற்றம் தான். சர்வதேச சந்தையில நடக்கிற யுத்தம் இன்னைக்கு சாமானியனோட வாழ்வாதாரத்தை சல்லட போட்டு சலிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு சின்ன கடல் வழி பாதை தான் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. அதுக்கு முன்னாடி நீரிணைனா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? ரெண்டு பெரிய கடல் பகுதிகளை அல்லது நீர்நிலைகளை இணைக்கும் ஒரு மிக குறுகிய வளைந்த நீர் வழிப்பாதை தான் நீரிணை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பெரிய கடல்களை ஒன்னோடு ஒன்னு இணைக்கிற பாலமா செயல்படுது. இயற்கையாகவே அமைந்த கடல் வழிப்பாதை. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு குறுகிய கடல் பகுதி இருக்குது இல்லையா, அத நம்ம பாக் நீரிணைன்னு சொல்றோம். அது இந்திய பெருங்கடலையும் வங்காள விரிகுடாவையும் இணைக்குது. அதே போல உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் குறுகிய பாதையை தான் நாம ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு அழைக்கிறோம். உலகையும் இந்தியாவையும் ஆட்டி படைக்கும் ஒரு கடல் வழி பாதை இந்த ஹார்மோஸ் நீரிணை. பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான கடல் வழி பாதை. இதுக்கு வடக்கு திசையில ஈரானும் தெற்கு திசையில ஓமன் மற்றும் UAE நாடுகளும் அமைஞ்சிருக்கு. இதோட நீளம் சுமார் 167 கிலோமீட்டர். ஆனா இதோட மிக குறுகிய பகுதி வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் தான் கொண்டிருக்கு. இதுல கப்பல்கள் செல்றதுக்கான பாதை வெறும் 2 மைல் அகலம் தான். உலக அளவுல கடல் வழியா கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெயில 1/4 இந்த ஒற்றை பாதை வழியா தான் பயணிக்குது. சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள் இந்த நீரிணை வழியா தான் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல இப்போதைய நெருக்கடி என்னன்னு பார்த்தோம்னா, மத்திய கிழக்குல அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் நடுவுல போர் பதற்றம் உச்சத்தை தொட்டிருக்கு. ஈரான் நாட்டோட எல்லையை ஒட்டி இந்த கடல் பாதை அமைஞ்சிருக்கிறனால அங்க பதற்றம் நிலவுது. இந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில கடுமையான ராணுவ கட்டுப்பாடுகளும் நீடிச்சிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் வெடித்த போரை தொடர்ந்து இந்த முக்கிய கடல்வழி பாதை தற்காலிகமா முடக்கப்பட்ட நிலையில ஈரான் தன்னோட ராணுவ அமைப்பு மூலமா இந்த பகுதியை கண்காணிக்க பெர்சியன் வளைகுடா ஜலசந்தி ஆணையத்தை அமைச்சிருக்காங்க.

0: நிலவரப்படி இந்த ஜலசந்திய வணிக கப்பல்கள் கடக்கலானும், ஆனா ஈரான் கடற்படையோட அனுமதி மற்றும் முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும்னு ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்கு. அனுமதி பெறாத கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. கடந்த 3 மாதங்களா நிலவும் இந்த நெருக்கடியால சுமார் 1500 வணிக மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஜலசந்தியின் இருபுறமும் கடக்க முடியாம தேங்கி கிடக்கு. இதனால இந்தியா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில பாதியும், நாம சமையலுக்கு பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டர் எரிவாயுல பெரும்பாலான பகுதியும் இந்த ஒரே ஹார்முஸ் நீரிணை வழியா தான் இந்தியாவுக்கு வருது. இந்த பாதை அடைபட்டா இந்தியாவுக்கு பெரிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும். இதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இப்ப நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அரபு நாடுகளோட மட்டும் இந்தியாவுக்கு $80 பில்லியன் மதிப்புள்ள வர்த்தகம் இருக்கு. இது 2032 $200 பில்லியன் உயரும்னு கணிக்கப்படுது. தற்போதைய போர் சூழல் இந்த வர்த்தகத்தை மொத்தமா காலி செய்யக்கூடும். பெட்ரோல் இல்லாட்டி சைக்கிள் ஓட்டிக்கலாம், கேஸ் இல்லாட்டி அடுப்பெரிச்சு சமைச்சுக்கலாம்னு கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஆனா அதையும் தாண்டி இது பலரோட வேலை வாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்குது. இந்தியாவுக்கு வரும் மொத்த வெளிநாட்டு பணத்துல 38% இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வருது. இந்த போர் சூழ்நிலை இப்படியே நீடிச்சா இவங்களோட வேலை வாய்ப்பும் வாழ்வாதாரமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதனால டிவிலயோ போன்லயோ நம்ம பாக்குற இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட சண்டைங்கிறது ஏதோ தூரத்து செய்தி இல்ல. அது நேரடியா நம்ம பாக்கெட் காசு, நம்ம வீட்டு சமையலற, நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்னு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடினே சொல்லலாம். இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்த போதிலும் இந்திய அரசு தனது ரகசிய ராஜதந்திர வியூகங்கள் மூலமா இந்தியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு வரும் கப்பல்களை இந்த ஜலசந்தி வழியா தொடர்ந்து பாதுகாப்பா இயக்கிட்டு இருக்காங்க. சர்வதேச அளவுல எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்தியா எப்போதும் சவால்களை சமாளிக்கும் திறன் கொண்ட நாடு. இந்தியால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லைன்னு போதுமான கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சு இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இந்த கடல்வழி பாதையை மீண்டும் முழுமையா திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் இருதரப்பிலும் ஒரு நல்ல சுமூகமான முடிவு எடுத்து இந்த சர்வதேச பதற்றம் தணியுன்னு நாம நம்பலாம். நம்பிக்கையோடு காத்திருப்போம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோருக்கு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: 7:10 நேயர்கள் கேட்டு இருக்கீங்க காலை மலர் நிகழ்ச்சி. பெரம்பலூரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டு இருக்க நேயர்களுக்கான ஒரு முன்னறிவிப்பு. பெரம்பலூர் சிறுவாச்சூர் துணை மின் நிலையத்தில் தீரன் நகர், செஞ்சேரி, செட்டிக்குளம், தொழில்துறை, செட்டிக்குளம், வாட்டர் ஒர்க்ஸ், பீட்டர் பராமரிப்பு பணிகள் இங்கே நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணாபுரம் துணை மின் நிலையத்திலிருந்து தொண்டமான்துறை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கேயும் 9 PM பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஈசனை துணை மின் நிலையத்திலிருந்து அணுகூர், திருப்பெயர், எஸ்புதூர், ஆலம்பண்டி ஆகிய பகுதிகளிலையும் பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9 PM பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன் ஏற்பாடுகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதி

அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக

0: கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம்பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதி

0: அளிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நேயர்கள் அறிந்திருப்பது திருச்சி முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர் நிகழ்ச்சியோடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஊரணிபுரம் துணை மின் நிலையத்திலிருந்து பின்னையூர் ஆகிய பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி தஞ்சாவூர் நகர்ப்புற புதிய குட்ஷெட் குனி, அருளானந்தன் நகர், யாகப்பா நகர், குழந்தை இயேசு கோயில் பகுதிகளில் இன்னைக்கு மாதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz.

நேர்காணல் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்காணல் இணைந்திருந்திக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 56 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 50 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 54 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சவுச்சவ் 36 ரூபாய், புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், கருணை கிழங்கு 100 ரூபாய், சேனை கிழங்கு 50 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய், பூசணிக்காய் 22 ரூபாய், பரங்கிக்காய்

0: 20 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 6 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், ஆப்பிள் 260 ரூபாய், ஆரஞ்ச் 170 ரூபாய், மாதுளை 220 ரூபாய், திராட்சை 120 ரூபாய் என்ற விலைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன. நேர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காட்டூர்ல உருமோ தனலட்சுமி கல்லூரியில இன்று காலை 10 மணிக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சல் நாடன் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சியில கலந்துக்க விருப்பம் உள்ளவர்கள் உருமோ தனலட்சுமி காலேஜ்ல இன்றைக்கு காலை 10 மணிக்கு போய் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர் நிகழ்ச்சியோடு.
1: தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நம்ம உடலோட கண்ணாடி முகத்துல இருக்க வாய் தாங்க. வாயோடைய ஆரோக்கியமும் வாயில இருக்க பற்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல் சொத்தை எதனால ஏற்படுது, அதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், பல் சொத்தைய வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
4: பல் சொத்தைங்கிறது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது வந்து பல்ல வந்து சின்ன சின்னதா ஒரு ஓட்ட மாதிரி பண்ணி அது வலி வர மாதிரி பண்ணிடுது. நம்ம அந்த பல் சொத்தைய பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பல்லோட 3 படலங்களை பத்தி பாக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனாமல். எனாமல்ங்கிறது வந்து பல்லோட அந்த வெள்ளையான போர்ஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட். நம்ம உடலிலேயே போனை விட ஸ்ட்ராங்கான போர்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எனாமல் தான். எனாமல் வந்து வெளியில இருக்கிற போர்ஷன். டென்டின்ங்கிறது வந்து எனாமலுக்கு உள்ள இருக்கும், அது ஒரு லைட்டான இள மஞ்சள் நிறத்துல இருக்கும். பல்புங்கிறது வந்து இரத்த நாளங்களும் நரம்புகள் இருக்கிற பகுதி தான் பல்புன்னு சொல்லுவோம், அதாவது வேர். அப்ப இந்த பல் சொத்தை ஆரம்பிக்கிறது வந்து எனாமல்ல தான் ஆரம்பிக்கும். அது வந்து நீங்க விசிபிளா பாக்குறப்ப ஒரு சின்ன ப்ரௌன் கலர்லயோ கருப்பு கலர் புள்ளியாவோ தெரியும், ஆனா வலியோ கூச்சமோ இருக்காது உங்களுக்கு. இதே அந்த பல் சொத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா போயிட்டு டென்டின்ங்கிற படலத்தை டச் பண்றப்ப எப்படி இருக்கும்னா நமக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்கும். ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கியான பொருள் சாப்பிட்றப்ப பல்லு லைட்டாக கூசும். அதையும் தாண்டி எப்போ அந்த பல்ப்புன்னு சொல்ற அந்த இரத்த நாளங்களையும் நரம்பையும் டச் பண்றப்ப தான் வலி ஏற்படும். பல் சொத்தை வந்து எனாமல் டென்டின்ல இருக்கிறப்ப நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஃபில்லிங் மெட்டீரியல், அதாவது பல்லு கலர்லையோ இல்லையா சில்வர் அமல்கம், அதாவது சில்வரும் ஒரு மெர்க்குரிங்கிற ஒரு மெட்டீரியலும் சேர்ந்தது தான் சில்வர் அமல்கம், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சும் அடைக்கலாம். இதெல்லாமே பெர்மனன்ட் ரெஸ்டரேட்டிவ் மெட்டீரியல் தான். அந்த மாதிரி வச்சாவே சில பேருக்கு லைஃப் டைமுக்கு பிரச்சனை கொடுக்காது, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வலி வந்த பல்ல நீங்க வந்து அடைச்சிங்கன்னா அது கீழே வந்து சீல் கட்டி ஆயிடும், ஆப்சஸா மாறிடும். ஸோ ஒரு பல்லில் வலி வந்துருச்சுன்னா அதை நம்மளால நார்மலாக அடைக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்னா வேர் சிகிச்சை பண்ணணும், அதுக்கு பேர் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அந்த காலத்துல இந்த மாதிரி வலி வந்தா அந்த பல்ல எடுக்கிறது தான் ஒரே ஆப்ஷனா இருந்தது. ஆனா நீங்க அந்த பல்ல காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வேர் சிகிச்சை பண்ணிக்கணும். வேர் சிகிச்சைனா டீப்பா ரூட் வரைக்கும் நாங்க வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஒரு இன்னர்ட் மெட்டீரியல் வச்சு ஃபில்லிங் வைக்கணும். இப்ப வேர் சிகிச்சை பண்ணிட்டு அதோட விடக்கூடாது, அந்த பல்லுல இருக்கிற ஈரத்தன்மை போயிடும், ஒரு ட்ரை ட்ரீ மாதிரி ஆயிடும். பச்சை மரத்தை வெட்டுறது வந்து கஷ்டமா இருக்கும், இதே காஞ்ச மரம் ரொம்ப ஈஸியா உடையும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஒரு பிளட் சப்ளை நர்வ் சப்ளை ஒரு பல்லுல இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கடினமான பொருளை கடிக்கிறப்ப அந்த பல்லு வந்து விரிசல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக நீங்க ஒரு க்ரௌன் போடணும். அதை க்ரௌன்னு சொல்லலாம், கேப்புன்னு சொல்லலாம்.

0: அது வந்து மெட்டல்லையும் இருக்கு, செராமிக்லையும் இருக்கு. இப்போ முன்பொல்லாம் இருக்கிறப்ப நீங்க வந்து மெட்டல் கவர் போட முடியாது, அதுக்கு பல்லு கலர்லயே வர்ற செராமிக் கேப் தான் போடணும். இதே பின்பற்களுக்கு வந்து நீங்க எய்தர் யூ கேன் கோ ஃபார் செராமிக் ஆர் மெட்டல்ல கூட போடலாம், அது நமக்கு பெருசா எஃபெக்ட் பண்ணாது. ஜிர்கோனியா கவர்ஸ் இருக்கு, இப்ப அந்த கவர்லயே நிறைய வெரைட்டி ஆஃப் கவர்ஸ் இருக்கு. ஆனா கண்டிப்பா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணா கவர் போட்டு உங்க பல்லுகளை பாதுகாத்துக்கணும். பல் சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணணும், ஒரு நாளைக்கு காலையிலயும் நைட்டும் ப்ரஷ் பண்ணணும். நிறைய பேர் நைட்டு ப்ரஷ் பண்றதான் அவாய்ட் பண்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க, லஞ்சு சாப்பிடுறீங்க, டின்னர் சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் மில்க், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் பல்லுல போயிட்டு ஒரு அசிடிக் என்விரான்மெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கும். அதோட நீங்க தூங்க போறப்ப கண்டிப்பா பல் சொத்தை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால காலையில ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க, நைட் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க. அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சிப்ஸ், வேஃபர்ஸ், சாக்லேட்ஸ், ஸ்டிக்கி ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத வந்து பெரும்பாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க வீட்டில் செய்யற பொருள் என்ன ஸ்நாக்ஸா இருந்தாலும் எப்படியும் ஒரு ஒரு வாரத்தில் அது கெட்டு போயிடும். ஆனா நம்ம சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும், 8 மாசம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உங்களோட வாயோட நலனை மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்போட நலனையும் சேர்த்து கெடுத்துரும். முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேங்காய் மிட்டாய் அந்த மாதிரி ஸ்நாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அது வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாகவே இனிப்பு சாப்பிட்டோம்னா வாய் கொப்பளிக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் வந்து பல் சொத்தை வர்றதை தவிர்க்கலாம். நம்ம
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: 7:45 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர் நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 4 தொடங்கப்பட உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பம் உள்ளவங்க இந்த மாதம் 31 இணையதளம் வழியாக உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தஞ்சாவூர் மாவட்ட விளையாட்டு அலுவலரை 7401703496 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம்.

தொடர் நிகழ்ச்சியில் இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,270 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 255 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 108.20 ரூபாய் விற்கும், டீசல் லிட்டருக்கு 100.05 ரூபாய் விற்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 82.13 அடியாக இருந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: காலைமலர் நிகழ்ச்சியில் நிறைவு தெரிஞ்சுக்கிற வானிலை முன்னறிவிப்பாக, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ற ஆளா நீங்க, அதுவும் ரிப்பீட்டா லூப் மோட்ல, குறிப்பா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப 10, 20 இல்ல அதுக்கும் மேல கேட்டுட்டே இருக்கீங்களா? ஒரு வகையில அதுவும் நல்ல விஷயம்தான். திரும்ப திரும்ப ஏன் ஒரே பாட்டை கேட்டுட்டே இருக்க அப்படின்னு மத்தவங்க திட்டினாலும் சரி அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம். நம்ம மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க நேரத்துல அதை சரி கட்டுறதுக்காக நம்ம ரொம்ப யோசிக்கும் போது டக்குன்னு வந்து நிக்கிறது என்னமோ நமக்கு பிடிச்ச பாட்டு தான். அதுலயும் குறிப்பா அடுத்தடுத்த வரிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி ரொம்பவும் ஜாலியா ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் என்ன, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கை பார்த்தெல்லாம் வாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பாட்டை போட்டு கேட்டு நம்மள நாமளே சந்தோஷப்படுத்திக்குவோம். அதே மாதிரிதான் இப்போ இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறீங்க. இதே ராகத்துல 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படத்துல இருந்து புது புது பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க, அதை நாம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். அப்படி முதல் பாடல் கேட்டிருக்கிறாங்க யார், எங்க இருந்து அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து அஜித் சுபாஷினி. இவங்க கேட்டிருக்க பாடல் வீரதீர சுரன் படத்துல இருந்து. குட்டலாமா?

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 8:11 ஆகுது. கேட்டணிச்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மத்தியலை 9.36 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அரியலூர்ல இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்க பாடல் ஜூட் படத்திலிருந்து.

ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இனியா காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கிற பாடல் வா தீப்படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நேரம் 8:40 கேட்டிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் விவேகம் படத்திலிருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் 96 படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதய ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பாகுபலி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க மண்ணச்சநல்லூர்ல இருந்து முருகேசன்.

பெற்றது இதய ராகம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வாய்ப்பாட்டு. பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எங்கே தேடுகின்றாய் என துவங்கும் பெரியசாமி தூரன் பாடு, ஹரிகாம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் இனி கற்பக மனோகரா என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடு மலையமாருதம் ராகம் கண்டச்சாப்பு தாளம்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வாய்ப்பாட்டு, பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாவயேகம் என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கீர்த்தனை, பெஹாக் ராகம் ஆதித்தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வாய்ப்பாட்டு, பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நேர்களை இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தன் அவர்களின் பண்ணிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

இன்று இரவு 10 மணிக்கு அரங்கி சே நிகழ்ச்சியில் திருநாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்களின் நாதஸ்வர இசையினை கேட்டு மகிழலாம். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.

நேர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை நேர்முகம் குறித்து பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கோகிலா அவர்கள்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்று கர்நாடக அரசை தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தவறு இழைத்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி, மனிதவள மேலாண்மை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் மானியக் கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளிக்க உள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணிபுரிந்தமைக்கான விருதினை அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: புதுக்கோட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திருக்கோகர்ணத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக முக்கிய விரைவு ரயில்களின் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயங்கும். திருச்சி மலைக்கோட்டை விரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கியில் இந்தியா நாளை பாகிஸ்தானுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

வணக்கம் வானொலி உறவுகளே. ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா ஆட்டமே இப்போதான் தொடங்குதுன்னு நாங்க சொல்றோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இணைஞ்சிருங்க எங்களோட திருச்சி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1லயும், முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், இன்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் தொடருது. போடு ஆட்டம், போடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ செல்லும் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேர்களை அடுத்த 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. நண்பர்கள், 12:10 தோழிகளே உங்களின் பங்கேற்பில் வர இருக்கிறது அறிவியல் நினைந்த அனுபவம் என்ற தலைப்போடு மங்கையர் உலகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளலிசை பாடல்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது போடு ஆட்டம் போடு. நேர்களை, நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதைப்பாட்டு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள் நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். போடு ஆட்டம் போடு.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:30 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்கலாம் இனி ஒருபட பாடல்களாக. இன்று அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: பாடல்கள் இதுவரை கேட்டது ஒருபட பாடல்களாக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 10:45.
1: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, நாம் குடியிருக்கும் தெருவை நம்மால் எளிதில் கடந்துவிட முடியும், ஆனால் எண்ணங்களில் இயலுமா? அந்த நீங்கா நினைவுகளோடு இணைகிறார் இ யோகராஜ் அவர்கள்.
2: நாம் தெரு என்று எதை பார்க்கிறோம்? தெருக்களை நாம் சந்து, வீதி, சாலை என்று பல பெயர்களில் குறிப்பிடலாம். 2-3 பேர் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் பாதையை சந்து என்று குறிப்பிடலாம். சந்தை விட சற்று பெரிதாக மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியை தெரு என்கிறோம். இறைவனே பக்தர்களுக்கான உலா ஒரு பகுதி வீதி. வணிகம் செய்யும் இடம் வீதி என்று அழைப்பதும் உண்டு. நவீன மயமான உலகில் போக்குவரத்து நிறைந்த பகுதியை சாலை என்கிறோம். தெருக்களைப் போல சாலைகள் நம்மிடம் நட்பு கொள்வது இல்லை. கவிஞன் சுந்தர்ஜி இப்படி குறிப்பிடுகிறார். ஒரு தெருவை கடப்பது அத்தனை எளிதல்ல. ஒரு தெருவை கடப்பது சமயங்களில் ஒரு வாழ்வை கடப்பது போல. தெருக்களை சாலையாக மாற்றுவதற்கு முதலில் பலி கொடுக்கப்படுவது தெருவோர மரங்கள்தான். வீட்டுக்கு முன்னால் முருங்கை மரம் இல்லாத வீடுகளையே அந்த காலத்தில் பார்க்க முடியாது. திருவிடை மருதூர் திருவலகு என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. 2 பக்கமும் நூல் பிடித்தது போல கட்டப்பட்ட வீடுகள், தெருவின் இருபுறமும் பசுஞ்சாணம் தெளித்து போடப்பட்ட விதவிதமான கோலங்களோடு அழகாக காட்சியளிக்கும் தெருவைதான் திருவிடைமருதூர் தெருவலகு என்று குறிப்பிடுகிறோம். நகரமயமாதலின் விளைவாக நம்மை விட்டு காணாமல் போய்கொண்டிருக்கும் வாழ்வின் அடையாளங்களில் ஒன்றாக தெருவும் ஆகிவிட்டது. குழந்தைகளின் உலகமாக இருந்தது எது என்றால் தெருதான். தாய்க்கு அடுத்தபடியாக குழந்தைகளை சீராட்டியது தெருக்கள்தான். கல்யாண ஊர்வலங்களும் கேளிக்கை கொண்டாட்டங்களும் நிறைந்த பகுதி என்றால் அது தெருதான். புலிவேச கலைஞன், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், குறவன் குரத்தி ஆட்டம் என்று அனைத்து ஆட்டங்களும் தெருவில் அரங்கேறின. தனித்தனியாக இருக்கும் வீடுகளை ஒரே குடும்பமாக்கியது தெருதான் என்று சொல்ல வேண்டும். பழங்காலத்தில் அந்நிய மனிதரும் அசலூர்காரரும் அவ்வளவு எளிதாக தெருவிக்குள் நுழைந்துவிட முடியாது. யார் பண்ணி யாரை பார்க்கணும் என்ற கிடுக்குப்பிடி கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். வாழ்க்கை நாடகத்தின் காட்சிகள் அரங்கேறும் மேடையாக திகழ்பவை அக்கால தெருக்கள் தான். ஒவ்வொரு வீட்டிலும் கட்டப்பட்டிருக்கும் திண்ணைகளே தெருவை வேடிக்கை பார்க்கும் அரங்குகளாக இருந்தன. திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு தெருவை பார்த்தபடி ஒரு வாழ்நாளையே கழித்து விடலாம் என்கிறார் எழுத்தாளர் தி. ஜானகிராமன். 6 வீடுகள் கொண்ட ஒரு தெருவை வைத்து ரெய்னியஸ் ஐயர் தெரு என்று புகழ்பெற்ற நாவலை வண்ண நிலவன் எழுதியிருக்கிறார். தெருவிலிருந்துதான் உலகம் விரிவடைகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தெருக்கள் தோன்றும் போதே பெயருடன் தோன்றுகின்றன. அந்த காலத்தில் பெயர்கள் ஏதோ ஒன்றின் காரணத்தோடும் சீரும் சிறப்பும் கொண்டு விளங்குகிறது. காலங்கள் காரணங்களை அடித்து கொண்டு போன பின்பும் பெயர்கள் நிலைத்துவிட்டன என்பதை சில சான்றுகளோடு பார்க்கலாம். தஞ்சாவூர்ல எழுத்துக்கார தெரு என்று ஒரு தெரு உண்டு. தஞ்சாவூர் அரண்மனையில் ஓலைச்சுவடிகளை படி எடுத்தவர்களுக்கு சர்வ மானியமாக கொடுக்கப்பட்ட இடம்தான் எழுத்துக்கார தெரு. இன்றும் இருக்கிறது, ஆனால் சுவடி எழுதுபவர்கள் இன்று இல்லை. தஞ்சாவூரில் குதிரை கட்டி தெரு இன்றும் இருக்கிறது, இப்போது அங்கே குதிரைகளே கிடையாது. கோழிக்கார தெரு, வாடிவாசல் தெரு, வைக்கோல் தெரு, நாயனக்கார தெரு, ஆட்டு மந்தை தெரு என்றெல்லாம் தஞ்சாவூரின் பெயர்கள் இன்றளவும் இருக்கின்றன. தஞ்சாவூர்ல பூதலூருக்கு அருகில் முத்துவீரக்கண்டின் பற்றிய கிராமத்தில் பூபாலம் பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர், உரையாடல் கலை இலக்கிய அமைப்பின் நிறுவனர் கவிஞர் ஜே. தமிழ்ச்செல்வன் கடந்த ஆண்டு இறந்து போனார். அவர் வசித்த இருப்பிடத்திற்கு தமிழ் தெரு என்று இந்த ஆண்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆங்கிலேயர்கள் போர்ப்படை முகாம் அமைத்த போது அங்கு தங்கியிருந்த ஆங்கில சிப்பாய்களுக்கு பாலாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர ஒரு கூலிப்படை இருந்தது. அந்த கூலிப்படைகள் காவடியின் இருபுறமும் பானையை கட்டி தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். அவர்கள் வசிக்கும் தெருவிற்கு காவடிக்காரத்து என்று பெயர். வெள்ளைக்காரர்களுக்கு சமையல் கொடுப்பவர்களுக்கு ஒரு தெரு அமைத்து கொடுத்தார்கள். அந்த தெருவுக்கு குசுனிக்கார தெரு என்று பெயர். போர்படையினருக்கு புலால் உணவு சமைத்து கொடுப்பவர்களுக்கு ஒரு தெரு அமைத்து கொடுத்தார்கள். அந்த தெருவிற்கு கரிக்கார தெரு என்று பெயர். நமது திருச்சிராப்பள்ளியில் தலைமை தபால் அஞ்சல் அலுவலகத்திற்கு பின்புறத்தில் பறவைகள் சாலை என்று ஒரு சாலை இருக்கிறது. அதற்கு ஏன் அந்த பெயர் வந்தது யாருக்காக தெரியுமா? 1826 ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்

0: ஜான் பேர்டு. அவர் குடியிருந்த பகுதிதான் ஜான் பேர்டு தெரு என்று இருந்தது. இந்தியாவின் பிஷப் பிரபாக இருந்த ரெஜினோல்ட் ஹேபர் சுற்றுப்பயணம் வர்றாரு. திருச்சியில் 3 நாள் தங்குறாரு. ஜான் பேர்டு வீட்டில் தங்கும்போது அந்த குளத்தில் குளிக்கும்போது இறந்து போகிறார். செய்தி பரவலாக்கப்படுது, ஜான் பேர்டு தெருவில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி போகுது. பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் பேர்டு வந்து பேர்டு தெரு அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. அதற்கு அப்புறம் தமிழில் மொழியாக்கம் செய்து பறவைகள் சாலை என்று பெயர் மாற்றம் காணப்படுகிறது. அப்படி இறந்து போன ரெஜினோல்ட் ஹேபர் நினைவாக நீதிமன்றத்திலிருந்து பீபர் நகர் செல்லும் பாதைக்கு ஹீபர் ரோடு இன்றும் அந்த பெயர் இருக்கிறது திருச்சிராப்பள்ளியில். இப்படி ஒவ்வொரு தெருவுக்கும் சாலைக்கும் பெயர் பொருத்தமாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் பெயரிலேயே வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியில் ஒன்றாக பிஷப் ஹீபர் கல்லூரியும் அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
1: நீண்ட நெடிய வரலாற்றினை கொண்ட தெருக்கள் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் இ யோகராஜ் அவர்கள். நமது உயிர்ப்பு காதலில்தான் தொடங்குகிறது. அப்படி மனதில் தடம் பதித்த காதலின் சுவடுகளோடு வருகிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள்.
2: காதல் கதைகளின் சிறப்பு என்ன? அது ஏன் எல்லோருக்கும் பிடிக்கிறது? அது எப்படி என்ன உணர்வை கடத்துகின்றன என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமெனில் நீங்கள் காதல் கதைகளை வாசித்துத்தான் என்ன உணர்வுகளை கடத்துகிறது என்பதை உணர வேண்டும். நேற்றும் இதே நேரம் இதே ரயிலில் நீ போனாய், இன்று நான் இதமான மழை, நேற்று இப்படியா என்று தெரியவில்லை, அதை ஒருபோதும் உன்னிடமிருந்து அறியப் போவதும் இல்லை என்று பெண் ஒருத்தி பேச தொடங்குவதோடு எழுத்தாளர் இந்திராவின் ஒற்றை வாசனை என்கிற கதை நம்மோடு பேச தொடங்குகிறது. பெண்ணை விரும்பியவன் அவளின் பயணத்தையும் இலக்குகளையும் அவள் கனவுகளையும் சேர்த்தே விரும்புகிறான். காதல் எல்லாவற்றிற்கும் தடை. இணைந்திருந்தால் இலக்குகளை அடைய முடியாது, தனித்தனியாவோம் என்று சொல்லிவிட்டு போனவனை நினைத்து நினைத்து அவனிடம் பேசுவது போலவே நம்மிடம் பேசுகிறாள். உன் மௌனம்தான் எவ்வளவு அழகானது! இசைக்கு சமமான இனிமையும் கௌரவமும் நிரம்பியது. சொற்களுக்கு முன்னும் பின்னும் தகுந்த இடைவெளிகளில் அதை நிரப்புவது உன் வழக்கம் என்று சொல்லுபவள் எவன் என்னிடமிருந்து எல்லா உணர்வுகளையும் சுத்தமாக உறிஞ்சி எடுத்துவிட்டது உன் பிரிவு என்று பேசிக்கொண்டே போனவள். அதன்பின் கூண்டு செய்து அதற்குள் உன்னை அடைத்துவிட மாட்டேன். உன் கனவுகளுக்கு என் காதல் இன்னும் அதிக நிறங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவனை பிரிய முடியுமா? நான் வளர வேண்டும் என்று நினைத்தவனை, பூக்கள் ரசிப்பவனை என்று பேசுகிறாள். அவள் அவனோடு இனி எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பாள். கேட்கின்ற நமக்குத்தான் கடகடவென்று ரயிலும் அவர்களும் எப்போதும் நமக்குள் தடதடப்பார்கள். இந்திராவின் ஒற்றை வாசனை கதையை படியுங்கள், காதலின் வாசனை அறிவீர்கள். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தியின் செண்பக பாண்டியனின் காதலர்கள் என்றொரு கதை. காதலிக்க வேண்டும் என்று செய்த செண்பக பாண்டியன் தன் கல்லூரியில் 3 பெண்களை தேர்வு செய்கிறான். காதலை வெளிப்படுத்த முயற்சி செய்கிறான். ஊரிலிருந்து காதலித்து ஓடிப்போன தன் தெருவில் குடியிருந்த அண்ணனை கல்லூரி சுற்றுலா செல்லும் ஊரில் சந்திக்கிறான். இனி அவன் காதலிப்பானா என்று தெரியவில்லை. செண்பக பாண்டியனுக்கு காதல் குறித்து 1000 சந்தேகங்கள் வந்துவிட்டன. சந்தேகங்களை தீர்க்க இறைவனும் தருமி வழியாக வரப்போவதும் இல்லை, வந்தாலும் தருமிக்கு கொடுக்க 1000 பொற்காசுகளும் அவனிடம் இல்லை. சுற்றுலாவுக்கு என செண்பக பாண்டியனின் அப்பா கொடுத்த 200 ரூபாய்தான் அவன் பாக்கெட்டில் இருக்கிறது. என்ன செய்வான் என்று எழுதுகிறார் எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி. பொருளாதாரம்தான் வாழ்க்கை, அதுதான் காதல் என்கிறார். இல்லை, செண்பக பாண்டியன் 1000 காதல் சந்தேகங்களுக்கிடையேதான் வாழ்வான காதலை சரியாக புரிந்து கொண்டால் அது காதலாகாதா என வாசிக்கும் எனக்கும் 1000 சந்தேகங்கள். நீங்களாவது வாசித்து அந்த சந்தேகங்களை தீர்க்க முயற்சி செய்யுங்களேன். நாம ஏன் லவ் பண்ணணும் பெண்ணே என்று கேட்டால் ஜெனிஃபர் கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னான், ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பிரிஞ்சு போறதோட வலி உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதை நாம ஒரு நாளும் நமக்கு கொடுத்துட மாட்டோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்னு நினைக்கிற ஜீசஸின் முத்தம் என்ற லட்சுமி சரவணகுமாரின் சிறுகதையில் 2 காதலர்கள் இப்படி பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் இருவரும் காதலித்தார்களா இல்லையா என்று நீங்கள் அந்த கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏற்கனவே இருவரும் காதலித்து தோற்றவர்கள். இருவரும் சர்ச்சில் சந்தித்து கொண்டவர்கள்.

0: அதுவும் பென்னிக்கே ஜீசஸின் கண்கள் கருணை மிகுந்த தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன காதலியின் கண்களைப் போலவே இருக்கிறது. அதனால் ஜீசஸின் முன் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான். ஆலயத்தில் அழுபவர்களிடம் யாரும் காரணம் கேட்பதில்லை. கண்ணீர் பிரார்த்தனையானது என்கிறான். என்னையும் சர்ச்சில் அழுது அழுதி கொண்டிருப்பவள் இரண்டு நபர்களுக்கும் ஒரே காரணம், ஒரே வழி, ஒரே கண்ணீர். ஜீசஸ் என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்வதற்காகவாது படியுங்கள் ஜீசஸின் முத்தம் என்கிற இந்த சிறுகதையை. காதல் சிறுகதைகள் நம் மனதில் கனத்தை ஏற்றி விடுகின்றன. கதையின் சோக தருணங்களை அல்லது மகிழ்ச்சி தருணங்களை நாம் அடிக்கடி நினைத்து பார்த்து கொள்கிறோம். நாமும் படைப்பாளராகி விடுகிறோம். வாசிப்பு அதிகபட்சமாக என்ன செய்யும்? அறம் மீறுகிற ஏதோ ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது உங்கள் மனதை நடுக்கமுறச் செய்யும் உங்கள் கண்கள் சிந்தனையைப் போலவே நிலைகொள்ளாது தவிக்கும். முதன் முதலாக நீங்கள் செய்யும் செயலால் யாரேனும் ஒருவர் பாதித்தால் என்ன செய்வது என்று யோசிப்பீர்கள். ஆம், வாசிப்பு சக மனிதனை நேசிக்கச் செய்யும். வாசியுங்கள்.
1: சில கதைகள் உண்மை சொல்லும், சில கதைகள் வரலாறு கூறும், சில கதைகள் ஞானம் தரும். ஆனால் உள்ளங்கள் பேசும் காதல் கதைகளை தமிழக காதல் கதைகள் நூலிலிருந்து தந்தார் முனைவர் சு. மகேஸ்வரி அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.
2: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேர்களே, இன்று பகல் 12:10 சங்கீதச்சார நிகழ்ச்சியில் சிறுகாழி எஸ் திருஞான சம்பந்தன் அவர்கள் பாடியுள்ள பல இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான கீதங்களுடன் இதம் சீர்க்க வருகிறது தேன் சிந்தும் நேரம்.

இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம்.

ஒழிக்கவிருப்பது ராணி தேனி திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடல்.

0: இடம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், ஜென்சி, எஸ் பி சைலஜா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி சைலஜா பாடிய பாடலை.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் நண்பகல் 12 மணி.
1: ஆண்டுகள் போக

0: போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: குறளமுதம்
2: கண்ணோட்டம் 58 அதிகாரம் 10வது குறட்பா.

விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரீகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை பெய்வதை கண்டாலும் அதை உண்டு அமைவார்கள்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வாங்கம்மா வாங்க. பழைய லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, வேலை செய்யாத ஹெட்ஃபோனு, சார்ஜரு, கீபோர்டு, இப்படி எந்த உபயோகத்தில் இல்லாத பொருள் வச்சிருந்தாலும் எங்கே கிட்ட கொடுத்து பணமாக வாங்கிக்கங்க. வாங்கம்மா வாங்க. பழைய எலக்ட்ரானிக் பொருளுக்கு பேர்ச்சம்பழம்
3: இப்படின்னு யாரு கேட்டு வந்தாலும் மற்ற பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் நாம பயன்படுத்தாம வச்சிருக்கிற மொபைல் போன், ஹெட்போன், பழைய லேப்டாப், ரிமோட்டு, கீபோர்டு, இந்த மாதிரியான மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்களை கொடுக்க கூடாது.
2: சரிப்பா, உபயோகமே படாத எலக்ட்ரானிக் பொருளை வச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதை தூக்கி குப்பையில தான் போடணும்.
3: பழைய மொபைல் போன், சார்ஜர், லேப்டாப் போன்ற மின்னணு பொருட்களை சாதாரண வீட்டு குப்பைகளோடு சேர்த்து தூக்கி எறிய வேண்டாம். இவையெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது பழைய பொருட்கள். ஆனால் வீட்டை விட்டு அவற்றை வெளியே அனுப்பும் பொழுது இவை எல்லாம் மின்னணு கழிவுகளாக மாற்றமடைகிறது. E-waste-னு சொல்லுவாங்க. உலக அளவில் ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான டன் மின்னணு கழிவுகள் சேருது. இதுல வெறும் 20% குறைவான கழிவுகள் மட்டுமே முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் சாதாரண குப்பையோடு குப்பையாக வீசப்படுது. இதனால ஏற்படுற சீர்கேடு என்னென்னு தெரியுமா? முதல்ல நில மாசுபாடு. நாம யூஸ் பண்ற போன்ல கூடவே இருக்கக்கூடிய பேட்டரியில ஈயம், பாதரசம், காட்மியம் போன்ற பயங்கர நச்சு மூலங்கள் இருக்கு. இத குப்பையில போடும் போது இந்த நச்சுக்கள் மண்ணுல கலக்கு, மண்ணின் வளத்தை முற்றிலுமா அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எதிர்கால தலைமுறைக்கு நாம விட்டுட்டு போறது இந்த இயற்கை வளங்கள் தான். இத வச்சுதான் அவங்களுக்கான உணவு இருக்கு. எதிர்காலத்துல மழை இருக்கலாம், மண்ணும் இருக்கும், விதையும் இருக்கும். ஆனா அந்த விதை முளைக்கிறதுக்கான சூழ்நிலை மட்டும் இருக்காது. இரண்டாவதா நீர் மாசுபாடு. மழை காலத்துல இந்த மின்னணு கழிவுகள் மீது மழை நீர் படும் போது அந்த நச்சுக்கள் நிலத்தடி நீரில் கலந்துருது. நாம குடிக்கிற நீரிலையும் சரி, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய நீரிலும் சரி, இந்த விஷம் கலப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து! இந்த பூமி அன்னை நமக்கு வழங்குகிற தாய்ப்பால் தான் இந்த தண்ணீர். மூன்றாவதா காற்று மாசுபாடு. சில இடங்கள்ல இந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை பிளாஸ்டிக்கோட சேர்ந்து எரிக்கிறாங்க. அப்போ வெளிவரக்கூடிய டயாக்சின் போன்ற நச்சு வாயுக்கள் காற்றை மாசுபடுத்துவதோடு மனிதர்களுக்கு புற்றுநோய், சுவாச கோளாறுகளை கூடவே ஏற்படுத்துது. நாம எதிர்கால பிள்ளைகளுக்கு அன்பையும் சந்தோஷத்தையும் நாம கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா கூடவே இந்த மாதிரியான நோய்களை கொடுத்துட்டு போக கூடாது. நாம தூக்கி எறிகிற ஒரு சின்ன பழுதான ஒரு ஹெட்போன் அல்லது செல்போன் மனித உடலுக்குள்ள பெரிய அளவுக்கு பாதிப்பையும் விஷத்தையும் வந்து சேர்க்குது. இயற்கைய நாம அழித்தால் இயற்கை நம்மை வாழ விடுமா? தொழில்நுட்ப வளர்ச்சி அவசியம்தான், ஆனால் அது சுற்றுச்சூழலை அழித்து வரக்கூடாது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் தான். பழைய பொருட்களை உடனே தூக்கி எறியாம பழுது பார்த்து முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தலாம். இரண்டாவதா வேலை செய்யும் நிலையில் இருக்கும் பழைய சாதனங்களை தேவையானவர்களுக்கு தானமா வழங்கலாம். அப்படியும் பழுதான மின்னணு கழிவுகளை சாதாரண குப்பையில் போடாம அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு கழிவு சேகரிப்பு மையங்கள்ல E-waste collection centers ஒப்படைக்கலாம். பழைய மொபைலை மற்றவரிடம் கொடுப்பதற்கு முன் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை நீக்குங்கள். புகைப்படம், தொடர்பு எண்கள், கடவுச்சொற்கள், தனிப்பட்ட கோப்புகள். மொபைல் பழையதாகிவிட்டது என்பதற்காக அதில் இருக்கும் உங்கள் தகவல் பழையதாகிவிடாது. நமது ஒரு சிறிய விழிப்புணர்வு இந்த பூமியை பெரிய பேராபத்தில் இருந்து காப்பாற்றும். மின்னணு கழிவை குறைப்போம். நமது மண்ணையும் நீரையும் மனித குலத்தையும் காப்போம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85% வரை LTV.

0: ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேரம் 12 மணி 10 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தன் அவர்களின் பண்ணிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். முதலில் பந்தத்தால் என துவங்கும் சம்பந்தர் தேவாரம்.

பொழித்தது பிணக்கில்லாத என துவங்கும் மாணக்க வாசகர் திருவாசகம். இனி கண்கள் இரண்டும் என துவங்கும் மாணிக்க வாசகர் திருவாசகம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தன் அவர்கள் பாடிய பண்ணிசை பாடல்கள்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு அரங்க இசை நிகழ்ச்சியில் திருநாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்களின் நாதஸ்வர இசையை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்து நேர்முகத்தில் பங்கேற்க இருக்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி கோகிலா அவர்கள். இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் குழுவினர் வழங்கும் கதைப்பாட்டு நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:30. தொடர்பது தமிழின் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர்

0: திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கியம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிங்கியம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பவுடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா ஆர்சிடி

0: மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நாங்க வந்து சோசியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள் ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க.
1: வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் மூலமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிடின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்றது. அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான பொருட்கள் அதுல தைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பென்சில் பேனா பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்க உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருந்தவங்களாதான் இங்க வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிடிக்கும் மிக்க நன்றி.
2: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின் ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயின் ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யசென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின் ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
4: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன்.

0: வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி
5: 1-2-3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

காவிரி கரையின் கானும் பாடும் வானம்பாடி திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களே, உங்களின் மனம் வருட வருகிறது மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மகாதேவி படத்திலிருந்து ஏ எம் ராஜா, பி சுசிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம்.

0: பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய கானங்களின் அணிவகுப்பு இது மதுரை கீதம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் பாரதி விலாஸ் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோரின் குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், வாலியின் வரிகளில்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் சிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் சிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு யாஹு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கல்யாணுக்கு கல்யாணம் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில்.

கருப்பு வெள்ளை காலத்தை கானங்களால் நினைவூட்டும் இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸின் மதுர கீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது, சாந்தி நிலையம் படத்திற்காக.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் நம் நாடு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் அஞ்சலி, எல் ஆர் ஈஸ்வரி, எஸ் என் சோபா இவர்களின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாளியின் வரிகளில் வருகிறது இதோ.

தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கதை பாட்டு வழங்குகிறார் பன்னீர்செல்வம் குழுவினர். நிகழ்ச்சிகள் யாவும் நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில். மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் கண்ணன் என் காதலன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்த குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஆலங்குடி சோமுவின் வரிகளில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேர்களை உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. கோகிலா அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிசான் வாணி விதைப்பண்ணை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம், திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் தெய்வத்தாய் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வாலியின் வரிகளில்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுரகீதம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருக்கும்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டு

0: பணப்பொருட்களை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேயர்களே, இதுவரைக்கும் உங்களின் மனம் வருடி காற்றலைகளில் விருந்தளித்து சென்ற மதுர கீதம் மீண்டும் வரும் நாளை பகல் ஒரு மணிக்கு. நேயர்களே, நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எழுதுங்கள் எங்களுக்கு. இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம்

0: பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறிலிருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி 5வது செமிக்கான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளை சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும்

0: 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

0: Bengal has moved closer to Jharkhand and is now centered around 100 kilometers northeast of Ranchi. Under its influence, heavy to very heavy rainfall has begun in the north central and northwestern parts of the state. The meteorological department has issued a red alert for heavy to extremely heavy rainfall in Chatra, Hazaribagh, Ramgarh, Palamu and Garhwa districts. Continuous rainfall has led to waterlogging in low-lying areas, affecting normal life. The disaster management department has advised people to remain in safe places as strong winds of 40 to 50 kilometers per hour and thunderstorms are likely during this period. According to weather scientists, the depression is expected to move west-northwestwards towards Bihar over the next 24 hours, with its impact likely to continue over Jharkhand for the next 2 days. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
1: The Indian Meteorological Department, IMD, has predicted heavy to very heavy rainfall conditions over Jharkhand, Bihar, Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Odisha and Uttar Pradesh today, according to IMD. Similar weather conditions are also expected over Uttarakhand, West Bengal, Jammu and Kashmir, Ladakh, Tamil Nadu, Puducherry, Karaikal and northeastern parts of India during the next 2 days. The government has announced the National Sports Awards 2025. India's premier women's badminton doubles pair Teresa Jolly and Pulela Gayatri Gopichand, along with 15 other sportspersons from various disciplines, will be presented the Arjuna Award for outstanding performance in sports and games. Veteran Indian footballer Saiya Arumai Nayagam will be honoured with Arjuna Award Lifetime. Athletics coach Parveer Singh, boxing coach Chotelal Yadav and shooting coach Nehanand Kumar Sawan will be presented with the Dronacharya Award. Meanwhile, Army Paralympic Node Pune will be awarded with the Rashtriya Khel Protsahan Puraskar. In the BWF Badminton World Championships, India's Unnati Hooda has advanced to the women's singles second round after defeating Myanmar's Thet Thar Thuzar in straight games at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. In a closely contested first game, the Indian shuttler edged past her opponent 22-20 when she stepped up the second game, winning it comfortably 21-16. She will face the 13th seed Michelle Lee of Canada in the round of 32. In men's cricket, India won 181 for 7 against Sri Lanka on the fourth day of the first test in Galle. When reports last came in, early Indian bowlers bowled out the hosts for 284 in their first innings. And now before we end the bulletin, the headlines once again. 12th BRICS Environment Ministers meeting held in New Delhi to foster consensus on environmental cooperation. BJP appoints new state in charges and co-in charges for Uttar Pradesh, Punjab and Gujarat. Enforcement Directorate conducts searches over Karnataka Public Service Commission paper leak scam. IMD predicts very heavy rainfall over Jharkhand, Bihar, Chhattisgarh, Odisha and Uttar Pradesh today. Government announces National Sports Awards 2025. Teresa Jolly and Pulela Gayatri Gopichand among 17 other sportspersons named for Arjuna Award. And with that, we end the midday news.
2: இரண்டு மணி 15 நிமிடம் நேயர்களே, நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி நாம் கேட்கலாம்
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில். இன்று கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி கோகிலா அவர்கள்.
4: கால்நடை பண்ணையாளர்களுக்கு வணக்கம். குறிப்பாக ஒரே வருமானமாக நமக்கு தொடர்ச்சியான வருமானம் கொடுப்பதற்கு ரொம்ப முக்கியமான காரணியாக இருப்பது ஒரு கறவை மாடா இருக்கலாம், இல்ல ஆடா இருக்கலாம், இல்ல கோழியா இருக்கலாம், பட்டியில ஆடு புட்டியில போனோம்னு வாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வருமானத்துக்கு உறுதுணையா இருக்கு. அதில் வந்து இந்த நோய் மேலாண்மை நம்ம சரியாக செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வெற்றிகரமாக அந்த பண்ணைகளை நடத்துறதுக்கோ, இல்லை பண்ணை இல்லாமல் நம்ம தனியாக ஒரு ஆடு வச்சுருக்கிறோம் நம்ம தேவைக்கு கொடுத்துக்கலான்றப்பையும் நம்ம வந்து அதை சரியாக கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம நினைக்கிற நேரத்தில் அதை பணமாக்க முடியும். அதனால் அது சம்மந்தமாக என்னென்ன நோய்கள் வரும், என்ன காலத்தில் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது ஊசி ஊசி போடலாமா, இல்லை வந்ததுக்கப்புறம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்ற தகவலை சொல்கிறதுக்கு நம்ம கூட சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் கோகிலா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
5: வணக்கம் சார்.
4: இப்போ பொதுவாக பார்த்தோம்னா கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்க சூழலில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. எவ்வளோதான்

0: இடம் வச்சிருந்தாலும் வேற என்ன பயிர் போட்டாலும் சரி, ஒரு மாடு இருக்கிறது நமக்கு ரொம்ப துணை மாதிரி தான். பாலுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நிலையான விலை கிடைக்குது, அது அரசா இருக்கட்டும் இல்ல தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும், நிறைய இடத்துல கொள்முதல் பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊர் பக்கத்திலேயே வாங்கிக்கிறாங்க. இல்ல நாட்டு மாடு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பக்கத்திலே வந்து நீங்க ஊத்தலாம், 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகுது நகரத்துலலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மாடோ ரெண்டு மாடோ வச்சிருக்கிறது வந்து நம்ம இருக்கிற சூழல்ல வேற ஏதாவது பயிர் வந்து மழை பெய்யாம இது மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இதை வச்சு ஓரளவுக்கு செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்ல கரை மாடு வளர்க்குறவங்க என்னென்ன விஷயத்துல கவனத்தோட இருக்கணும், என்னென்ன மாதிரி நோய் வரும், அதுக்கு என்ன வழி வந்து இவங்க தடுக்கிறதுக்கு வழி இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
1: கரை மாடுகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து மடி நோய்ங்க. மடிநோய் வந்து நுண்ணுயிரின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவனால வரக்கூடியது. இது எப்படி வருது அப்படின்னா, கட்டுத்தரை இந்த மாட்டோட சுற்றுப்புறம் சுத்தமா இல்லாதப்போ பால் காம்பு வழியா கிருமிகள் உள்ள போயிட்டு அந்த பால் கறக்கிற திசுக்களை வந்து அழிச்சிரும். இதனால பால் கெட்டு போயிட்டு திரிஞ்சிரும். சில சமயம் நம்ம கவனிக்காம சிகிச்சை அளிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா பால் மடி கட்டி போயிட்டு திரும்ப பால் திரும்பாது, அது அடுத்த இதுக்கு தான் அந்த பால் காம்புல இருந்து உங்களுக்கு பால் கிடைக்கும். இதனால அதிகமா பொருளாதார இழப்பு ஏற்படுங்க. இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், முக்கியமா தடுக்கிறது தான் நம்ம நிறைய இதுல வழிமுறைகள் இருக்கு. எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, மூன்று இதை நம்ம கடைபிடிக்கணுங்க. ஒன்று வந்து மாட்டோட சுகாதாரம், இரண்டாவது சுற்றுப்புறத்தோட சுகாதாரம், மூன்றாவது பால் கறக்கவங்களோட கைகளோட சுகாதாரம். அதாவது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டை வந்து குளிக்க வைக்கணும், அல்லது மடியை வந்து சுத்தமான தண்ணீர் கொண்டு கழுவி அதுக்கப்புறமா பால் கறக்கணும். பால் கறக்கவங்களோட கைகள், முக்கியமா பால் கார வச்சு பால் கறக்கும் போது மற்ற மாடுகள்ல இருந்து கைகள் மூலமா கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு கைகளையும் நம்ம பொட்டாசியம் பர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருமி நாசினிகளை கொண்டு நம்ம கைகளை கழுவிக்கிட்டு பால் கறக்கலாம். மூன்றாவதாக சுற்றுப்புற சுகாதாரம், மாடு படுத்திருக்கிற கொட்டகை சிறுநீர் சாணம் தேங்காம ஈரம் இல்லாம பாத்துக்கணும். மாடுகள் வந்து பால் கறந்ததுக்கு அப்புறம் அந்த பால் காம்பு ஒரு 10 நிமிடத்து அளவுக்கு விரிந்திருக்கும். அந்த சமயங்கள்ல கிருமிகள் உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால அந்த சமயங்கள்ல மாடுக்கு தீனி போட்டோம் அப்படின்னா மாடு வந்து நின்றுட்டு தீவனம் சாப்பிடும். இது மூலமாவும் மடிநோய் வரதுக்கான வாய்ப்பு குறைக்கலாம்.
0: தீவனம் போடுறது நல்லது, பாலை கறந்தோம்னா கொஞ்சம்
1: தீவனம் போடுறது நல்லது. இந்த தரை வந்து முக்கியமா ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி சுண்ணாம்பு பவுடர் போட்டு எப்பவுமே ஈரம் இல்லாம பாத்துக்கணுங்க.
0: மடிநோயை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நோயா தான் இருக்கு. நம்ம இப்படி எல்லாம் செய்யும்போது அதை தவிர்த்துறோம், இல்ல ஒரு சில சமயம் நம்ம கவனிக்காம விட்டோம் பாதிக்கப்படுது அப்படின்னா சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காத சூழல்ல அந்த மடி வந்து உங்களுக்கு முழுமையா பழுதாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து அது பொருளாதார இழப்பை தான் கொடுக்கும். ஒரு சமயம் இதெல்லாம் மீறி நோய் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல அதை சரி பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குங்க மேம்?
1: மடிநோய் வந்துருது அப்படின்னா உடனடியா கவனிச்சு சிகிச்சை அளிக்கணுங்க. அதாவது இப்ப நம்ம காலையில மாடு நல்லா பால் கறந்துட்டு இருக்கு, சாயந்தரம் பால் கறக்கும் போது மடி தொட்ட வீக்கமா இருக்கு, இல்ல மடிநோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா உடனடியா சிகிச்சை அளிக்கணும். முக்கியமா அந்த மடியில இருக்கிற தேங்கி இருக்க பாலம் வந்து அகற்றிடணுங்க. பால் உள்ள இருந்தது அப்படின்னா திரும்ப கிருமிகள் வந்து உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கலாம். இது நம்ம முதல் உதவியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோற்றுக்கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சத்தூள் இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு நம்ம 10 மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மடியோட வீக்கத்தை வந்து குறைக்குங்க.
0: இப்ப மடிநோயை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, இதுக்கு அடுத்து வந்து இந்த கோமாரி வந்து அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நோய். வருஷத்துல 2 வாட்டி ஊசி போடுறாங்க அரசாங்கத்தின் சார்பாகவே, ஆனா சில சமயம் வந்து நம்ம மாடு சினையா இருக்கு சொல்லி போடாமையும் விட்டுறோம். கோமாரி ஊசி போடுறது எந்த அளவுக்கு அவசியம், அதனால என்னென்ன பாதிப்பு வரும், எந்தெந்த மாதிரியான மாடுங்க வந்து கோமாரி ஊசி போட்டுக்கலாம்?
1: கோமாரி நோய்ங்கிறது வந்து ஒரு நச்சுயிரின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய். இது வந்து எல்லா விதமான கால்நடைகளையும் பாதிக்கும், முக்கியமா இரட்டை குளம்புள்ள கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா வாய் மற்றும் கால் பகுதியில வந்து கொப்புளங்கள் உண்டாகி அதுக்கப்புறம் உடைந்து புண்ணா மாறி கால்நடைகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். காலில் கொப்புளங்கள் வர்றதுனால மாடுகள் நடக்க முடியாது, அதே மாதிரி வாயில புண்கள் இருக்கிறதுனால மாடுகள் வந்து தீவனம் எடுக்க முடியாம போகும். இதன் மூலமா மாடுகளுக்கு வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 10-15 நாளைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். இது வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தடுப்பூசி போடணுங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா வருடத்துக்கு 2 முறை இலவசமா தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க, அதை கண்டிப்பா போடணுங்க. சில விவசாயிகள் வந்து தடுப்பூசி போடுறதுனால பால் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போடாம இருக்காங்க, இல்ல மாடு சினையா இருக்குன்ற மாதிரி தடுப்பூசி போட பயப்படுறாங்க. இதுல வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பால் கன்று ஈன்ற மாடுகள் வந்து கன்று ஈன்றதுக்கு அப்புறம் 15 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தடுப்பூசி போடலாம். அதே மாதிரி சினை மாடுகளா இருந்தா கன்று போடுறதுக்கு ஒரு 15-20 நாள் இருந்தா மட்டும் போட வேணாம். மத்தபடி எல்லா வகையான சினை மாடுகளுக்கும் 3 மாதங்களுக்கும் மேற்பட்ட கன்றுகளுக்கும் தாராளமா தடுப்பூசி போடலாம்.
0: பொதுவா அப்புறம் இன்னொரு முக்கியமான பராமரிப்பு, இப்ப இந்த மழை காலம் இதெல்லாம் வரும்பொழுது அதுவும் கன்றுக்குட்டிகள் இருக்குன்னா இந்த குடற்புழு நீக்கம் செய்யறது அவசியமானது, அது எந்த அளவுக்கு முக்கியமானது?
1: சில குடற்புழு நீக்கம் கன்றுகளுக்கு ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது நம்ம சொல்லுவோம் இன்றைய கன்றே நாளைய பசு அப்படின்னு. கன்றுகளை வந்து நல்ல முறையில வளர்த்தோம்னா தான் நாளைக்கு மாடுகளை வந்து

0: நல்ல பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். இப்ப குடற்புழுக்கள்னால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அதுக்கு நம்ம கொடுக்குற எவ்வளவுதான் தீவனம் கொடுத்தாலும் சத்துக்களை எல்லாம் குடற்புழுக்கள் எடுத்துரும். அது இல்லாம ரத்த சோகை இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். இப்ப குடற்புழு நீக்க மருந்து எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்னா, குடற்புழுக்கள் தாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. குடற்புழுக்கள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது கன்று பிறந்து முதல் குடற்புழு நீக்க மருந்து 15-20 நாட்கள்ல கொடுத்துடலாம். அடுத்தது 45 நாள்ல ஒரு மருந்து, அதுக்கப்புறம் 3 மாதங்கள்ல ஒரு மருந்து. கன்றுகள் பெருசாயிருச்சு அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது குடற்புழுக்களோட தாக்கத்துல இருந்து குறைக்கலாம்.
1: இது இல்லாம வேற இந்த நுண்ணுயிரிகளால கால்நடை பிடித்திருக்கீங்க என்னென்ன நோய்கள் வரும், அது அறிகுறி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது
0: சார்? நுண்ணுயிரிகளால ஏற்படக்கூடிய நோய்களும் மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் அல்லது அடைப்பா நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ச்சலுக்கு போன கால்நடைகள் திரும்ப வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு புசம் ஏற்படும், உடனடியே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இறந்து போன கால்நடைகள் அல்லது பாதிக்கப்பட்ட கால்நடைகளோட ஆசனவாய்,

0: இந்த நோயோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ச்சலுக்கு போன கால்நடைகள் திரும்ப வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு புசம் ஏற்படும், உடனடியே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இறந்து போன கால்நடைகள் அல்லது பாதிக்கப்பட்ட கால்நடைகளோட ஆசனவாய், பிறப்புறுப்பு, மூக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து உறையாம கரிஞ்சிவப்பு நிற ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும். இதன் மூலமா நம்ம அடைப்பான் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கற நம்ம சந்தேகம் நமக்கு வரும்.
1: மாட்டுக்கு வந்தா இன்னொரு மாட்டுக்கும் வருமா மேம்? இது
0: கண்டிப்பா வரும் சார். இது எல்லாமே தொற்று நோய்கள் தான். அதனால நோய் பாதித்த கால்நடைகளை வந்து தனியா அப்புறப்படுத்தணும். ரத்த கசிவுல இருந்து வர்ற கிருமிகள்னால மற்ற மாடுகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்ட உடனே இந்த மாடுகளை வந்து நம்ம பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது, அடைப்பா நோயினால பாதிக்கப்பட்ட மாடுகளை.
1: அது வந்து ஒரு சமயம் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அந்த ஆந்த்ராக்ஸ் வந்து மனுஷங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு.
0: ஆமாங்க, இது வந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு தொற்று நோய்.
1: இப்ப அந்த மாதிரியான ஒரு அறிகுறியோட ஒரு மாடு இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோட அணுகிறது ரொம்ப அவசியம்.
0: கவனத்தோட அணுகணும். நம்ம ரத்த மாதிரி
1: சமீபத்துல இது மாதிரியான ஆந்த்ராக்ஸ் எல்லாம் வருதுங்களா மேம்? இப்பயும் வருது?
0: குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இருக்குங்க சார். இப்ப இருக்கிற காலநிலை மாற்றத்தினால வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க.
1: சரிங்க, எந்தெந்த மாவட்டங்கள்ல இது வரைக்கும் இது ரிப்போர்ட் ஆயிருக்குங்க?
0: சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் பகுதிகளிலையும், நம்ம புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள்லாம் முன்னாடி ரிப்போர்ட் ஆயிருக்குதுங்க. இப்ப சமீப காலமா அதிக தாக்குதல் இல்ல.
1: அடைப்பான் நோயை அடுத்து வேற என்னென்ன நோய்கள் இருக்கு மேம்? நுண்ணுயிரினால வரக்கூடிய நோய்கள், முக்கியமா அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், இல்ல உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு?
0: இது தவிர நுண்ணுயிரிகள் நோய்கள்னு பார்த்தோம்னா, நமக்கு சப்பை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்க மாடுகள்ல பின்கால் சப்பைகள்ல பாத்தீங்கன்னா நல்ல வீக்கம் இருக்கும். இது வந்து ஒரு கிளாஸ்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண் கிருமினால ஏற்படுது. இந்த நுண் கிருமி மாட்டோட வயிற்றுக்குள்ள போய் அதோட எண்ணிக்கையில பெருகி நோய் தாக்குதலை வந்து உண்டாக்குங்க. இது வராம இருக்கிறதுக்கு நம்ம நோய் காணும் பகுதிகளை மட்டும் மழை காலத்திற்கு முன்னதாக தடுப்பூசி போடணும்.
1: அதாவது குறிப்பா மழை வர்றதுக்கு முன்னாடி இது போடணும். ஆனா இப்ப வந்து மழைக்காலம்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழல் இல்ல, எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும் அப்படிங்கறதே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த நோய்களோட தாக்குதல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க மேம்?
0: வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். நம்ம மழைக்காலம்ன்றது இப்ப வந்து இந்த பருவநிலை மாற்றத்தினால நம்மளால சரியா கணிக்க முடியாது. பொதுவாகவே அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல சப்பை நோய், ஆந்த்ராக்ஸ் மாதிரியான நோய்களுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாங்க.
1: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான தொற்று நோய்கள்லாம் என்னென்ன மேம் வரும்?
0: ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கோமாரி நோய் ஆடுகளை வருதுங்க. ஆனா நம்ம அதுக்கு தடுப்பூசி போடுறது பரிசீலனையில் இல்ல. ஆடுகளை வந்து அதிக அளவுல பாதிக்காது கோமாரி நோய் வந்தாலும். மிக முக்கியமா ஆடுகளை கவனிக்க வேண்டியது வந்து பிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டுக்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெளியூர்ல இருந்து ஆடுகள் வாங்கிட்டு வராங்க விவசாயிகள் அப்படின்னா, அந்த ஆடுகளுக்கு வந்து அங்கிருந்தே தொற்று நோய் பரவி இந்த ஆடுகளுக்கு மற்ற ஆடுகளை வந்து தாக்கக்கூடியது. இதோட அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாய்ப்பகுதியில வந்து உள்பகுதியில புண்கள் உண்டாகும். இதனால ஆடுகள் வந்து தீவனம் எடுக்க முடியாம சிரமப்படும். அது மட்டும் இல்லாம அதிகமான காய்ச்சல் இருக்கும், கண்கள்ல வந்து பூளை கட்டுதல்றது, சளி ஒழுகிய வண்ணம் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு ஆட்டுக்கொல்லி நோயின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதே மாதிரி இந்த மாடுகள்ல இன்னொன்னு முக்கியமான பிரச்சனை இந்த கன்றுவீச்சு நோய், புருசலோசிஸ், அதனால வரக்கூடிய கன்றுவீச்சு மாதிரியான சமயத்துல தாக்குதல் இருக்கும். இப்ப அது இருந்ததுன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான சரியான சிகிச்சை முறைகள் என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கோம்.
0: புருசலோசிஸ், அதாவது கன்றுவீச்சு நோய் அதிகமா நம்ம மாடுகள்ல ஏற்படக்கூடிய காரணம், அதுக்கான கிருமி பாத்தீங்கன்னா புருசெல்லா அப்படிங்கிற ஒரு கிருமி. இந்த கிருமி வந்து அதோட தாய் செய் நஞ்சு கூடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாதிப்படை செய்து கன்றுவீச்சை வந்து ஏற்படுத்துது. முக்கியமா மூன்றாவது பருவம், அதாவது மாடோட சினைக்காலம் ஒரு 9.5 மாசம் அப்படின்னா, 6 மாசத்திலிருந்து 9 மாசத்துக்குள்ள இடைவெளியில அந்த பருவத்துலதான் அதிகமா கன்றுவீச்சை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இது மட்டும் இல்லாம இது மற்ற மாடுகளுக்கும் பரவக்கூடியது. அதனால நம்ம கன்றுவீச்சு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இறந்த கன்று, அதோட நெஞ்சு, ரத்தம் இந்த மாதிரியான மாதிரிகளை நம்ம சரியான முறையில அப்புறப்படுத்தணும். இதன் மூலமா நம்ம மற்ற மாடுகளுக்கு பரவதை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா ஒரு பண்ணையில இந்த மாதிரியான கன்றுவீச்சு நடக்குது அப்படின்னா, அந்த மாட்டோட பால் மற்றும் ரத்த மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நமக்கும் பால் மூலமா மனிதர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு நோய், பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். அது மாதிரி பாலை வந்து நன்கு கொதிக்க வைத்து குந்தறது மூலமா இந்த கிருமிகளோட தாக்குதல் இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: பால் கறக்கிற சமயத்துல இந்த பால் காய்ச்சல் சொல்லக்கூடிய நோயும் இந்த கறை மாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு விவசாயிகளுக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க.
0: பால் காய்ச்சல் இல்லைன்னா பால் சுரப்பு காய்ச்சல் சொல்லக்கூடிய நோய் வந்து ஒரு வளர்சிதை மாற்ற குறைபாடு நோய் அப்படின்னு சொல்லுவோம். நிணநீர் வந்து சரியான அளவுல சுரக்காதனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதோட அடிப்படை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே மாடுகளுக்கு வந்து கண்ணு ஈன்றதுக்கு அப்புறம் 1 லிட்டர் பால 2 கிராம் அளவுக்கு கால்சியம் வந்து வெளியில போயிடும். மாடுகள் வந்து சினைக்காலத்துல தேவையான அதுக்கு கிடைக்கிற கால்சியம் சத்து எல்லாத்தையும் அதோட தேவைக்கு போக மீதி வந்து அதோட எலும்புகள்ல சேமித்து வைத்திருக்கும். கன்று ஈன்றதுக்கு அப்புறம் உடனடியாக அந்த எலும்புகளிலிருந்து கால்சியம் சத்தை உறிஞ்சி

0: ரத்தத்துக்கு கொடுக்க முடியாது. இதனால தான் அந்த பால் சுரப்பு காய்ச்சல் ஏற்படுது. பாதிக்கப்பட்ட மாடுகள் எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, கன்றுகின்ற மாடுகள் 48 மணி நேரத்துக்குள்ள மாடுகள் எழுந்து நடமாட முடியல, தீவனம் எடுக்கல, வயிறுப்பி இருக்கு, இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். முதல் நிலையில மாடுகள் வந்து தள்ளாடிட்டே இருக்கும், ரெண்டாவது நிலையில படுத்துரும், மூன்றாவது நிலையில நம்ம கால்சியம் வந்து கால்நடை மருத்துவரோட உதவியோட செலுத்தல அப்படின்னா மாடுகள் வந்து இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் நிறைய முக்கியமான நோய்கள் இந்த கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சொன்னீங்க. இதில் வந்து விவசாயிகள் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களும் அவங்க தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும், எந்தெந்த சமயத்தில் மருத்துவரையோ இல்லை ஒரு காலநிலை மருத்துவத்தில் இருக்க ஒரு மருத்துவரை இது மாதிரி அணுகணும்.
0: விவசாயிகள் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா, கன்று பிறந்ததுலேருந்து முதல்ல குடற்புழு நீக்கம், கன்றுகள் மற்றும் மாடுகளுக்கு அதோட உடல் எடை மற்றும் உற்பத்திக்கு தகுந்தாற் போல நம்ம சரியான தீவனம் கொடுக்கணும். இதன் மூலமாவே சில நோய்களை வந்து நம்ம வளர்சிதை மாற்று நோய்களை வந்து தவிர்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா தொற்று நோய்களை வந்து தடுக்கிறதுக்காக அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளை சரியான காலத்துல செலுத்தணும். முக்கியமா கோமாரி நோய்க்கு தடுப்பூசி வருடம் விடுமுறை போட்டுக்கொள்ள வேண்டும். இது தவிர குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் நோய் தொற்று நோய்கள் வருதுன்னா அதுக்கு தகுந்தாற் போல மழைக்காலத்துக்கு முன்னதா தடுப்பூசி போட்டுக்கணும். மடிநோயை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்மளோட பராமரிப்பு முறைகள்ல தான் மடிநோய் வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் அதிகமா இருக்கு. இதை நினைவில் கொண்டாலே போதும்.
1: சும்மா விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய அலைபேசி எண் 9940178451.
2: அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை
0: 9940178451.
3: அருமையான எருமை கன்றை அதிகமாக தாக்கி வரும் உருளையான புழுக்களை நாம் போக்குவோம்.
2: கால்நடைகள்ல நோய் மேலாண்மையை சிறப்பா கையாள முறையான தடுப்பூசிகள், கொட்டகை தூய்மை மற்றும் சரியான கால இடைவெளியில குடற்புழு நீக்கம் செய்தல், நோயுற்ற மாடுகளை தனிமைப்படுத்துதல் போன்ற அவசியமான தடுப்பு முறைகளை கையாண்டா எவ்வித நோய் தாக்கமும் இன்றி கால்நடைகளை நன்கு பராமரிக்கலாம் என கால்நடைகளில் நோய் மேலாண்மை குறித்த பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கோகிலா அவர்கள்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: காற்றலையில் நேரலையாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இது திருச்சி வானொலி.
2: நேரம் 2:30.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சிகள் ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தமது குழுவினரோடு வழங்கும் ஆரியமாலா கதைப்பாட்டு கேட்கலாம்.

சிவபெருமானின் சாபத்தினால் சரதா சாபம் கொண்ட பார்வதி தேவியோ கம்பை நதிகளினமாக இருந்து டவுன் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆரியமாலாவை பார்த்துவிட்டு காத்தலிங்க சுவாமியோ ஓட்டோட்டமாக ஓடி வருகின்றார். தாயாருடைய பாதார விந்தங்களில் பணிந்து பாத

தன்னை தாயாரை பணிந்தவுடனே தாயார் பார்த்தால், அப்பா என்ன வர வேண்டும் உனக்கு, என்னை நாடி ஓடி வந்திருக்கின்றாய் என்று கேட்டவுடனே பார்த்தால் பார்வதாதேவி, காத்தலிங்க சுவாமி பார்த்தார், அம்மா நான் என்னவென்று சொல்வேன், வனவேட்டையாட

0: நானும் அருமை தம்பி சின்னராஜனமாக கானக மார்க்கமாக வேட்டைக்கு சென்றிருந்த பொழுது ஆரியமாலா என்ற பெண்மணியை கண்டேன்.
1: சரி,
0: அந்த பெண்ணின் மீது மையல் கொண்டு உங்களிடத்திலே வரம் பெற்று சிறையெடுத்து வரலாம் என்று ஓடி வந்திருக்கின்றேன். தாங்கள் எப்படியாவது மனம் உகிழ்ந்து போகவே

கேட்டவுடனே பார்த்தால் அம்பாள், அப்பா அந்த பெண்மணி வேண்டாம் உனக்கு, வெள்ளிக்கிழமையிலே கொல்லி கன்னி மாறி பிறந்தேன் என்று சொல்வார்கள். என்னுடைய வார்த்தையை தட்டி விடாதே, மாரியம்மாளா வேண்டாம். ஏனென்றால் அந்த பெண்மணியால் பல நஷ்டங்கள் இருக்கின்றது, பல கஷ்டங்கள் உனக்கின்றது. அந்த பெண்மணி என்றைய தினத்துல பிறந்தாலோ பாச்சி ஒரு சாலை வழி பாரமணல் மேடையிலே ஒரு கழுமரம் பிறந்திருக்கின்றது. அதனால் அந்த பெண்மணியை யார் ஒருவன் தொண்டினாலும் தொட்டவரை

சொன்ன உடனே தாயார் எதை சொன்னாலும் சுவாமி கேட்பதாக இல்லை. உடனே பார்த்தால் தாயார், அப்பா ஆரிய மாலாவை சிறையெடுக்க வேண்டும் என்றால் நான் மட்டும் வரம் கொடுத்தால் போதாது. எனது அண்ணன் உனது மாமன் இருக்கின்றார். மாய கண்ணன் இடத்திலே சென்று நான் ஆரியமாலாவை பார்த்தேன், சிறை எடுக்க வர வேண்டும் என்று வாங்கிக் கொண்டு வந்தார். உனக்கு நான் ஆரியமாலாவை சிறை எடுக்க வரம் தருகிறேன் என்று சொன்னார். உடனே பார்த்தால், காத்தலிங்க சுவாமியோ நான் ஒண்டி ஒருவனாக செல்லக்கூடாது என்ற காரணத்திலே அருமை தம்பி சின்னராஜனை துணையாக அழைத்துக் கொண்டு துளசிப்பார்.

0: வந்தபடி இருவருமாக துவாரகாபுரியை நோக்கி செல்கின்றார்கள். அப்பொழுது மூன்று காலங்களை உணர்ந்த கண்ணன் பார்த்தார், நம்மை நாடி இருவரும் வருகின்றார்கள்,
1: உண்மைதான்,
0: இவரை நம்முடைய கோட்டைக்கு விடக்கூடாது என்று கண்ணனோ என்ன செய்தார் என்றார், ஒரு புரோகிதராக வேஷம் எடுத்துக்கொண்டு

இனிமேல் நாம் இப்படியே சென்றால் மாமாவை காண்பது அறியது. நாம் மாறு வேடத்திலே அணிந்து செல்வோம் என்று சொல்லிவிட்டு, காத்தலிங்க சுவாமியோ ஒரு காத்தவேரி பெண்ணாக வேடம் எடுத்துக்கொண்டு, சின்னராஜன் ஒரு சகோதரனாக வேடம் எடுத்துக்கொண்டு, இருவரும் ஆடி பாடக்கூடிய இருவருமாக சேர்ந்து வேடமணிந்து சென்றார்கள். அப்படி சென்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் துவாரகாபுரியிலே அறியினார்?

அடியாக இருவருமே ஆடல் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சரதா கண்ணனுடைய சிநேகிதன் கொண்டிலாசன் என்பவன் வந்து விட்டார். அப்பொழுது இருவரை பார்க்கும் பொழுது அழகான பிள்ளைகளாக தெரிந்தது. உடனே கண்ணனிடத்திலே இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டோட்டமாக ஓடி சென்று கண்ணனிடத்திலே யாரோ காஞ்சிபுரத்தில் இருந்து இருவர் ஆடி பாடி கொண்டிருக்கின்றார்கள், அவரை கோட்டைக்கு அழைத்து வருகிறேன் என்று சொன்ன உடனே ஓட்டோட்டமாக ஓடி வந்தார்கள் இருவருமாக. அழகாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய காத்தலிங்க சுவாமியும் சிறுவனாக இருக்கக்கூடிய சின்னராஜனுமாக ஓட்டோட்டமாக ஓடி சென்று கண்ணனுடைய பாதாள விந்துகளில் பணிந்து

பாதார விந்தங்களை பணிந்து நமஸ்கரித்தார்கள். உடனே பார்த்தார் கண்ணன், இந்த பெண்மணியை பார்த்தவுடனே மையல் கொண்டு மயங்கி விட்டார். உடனே கொண்டிதாசனிடத்தில் தெரிவித்தார், இந்த பெண்மணியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. உடனே கண்ணனுக்கும் காத்தவிரி பெண்ணாக இருக்கக்கூடிய காத்தலிங்க சுவாமிக்கும்

கல்யாணம் முடிந்தது. முடிந்த உடனே பார்த்தா மயில் கொண்டிருந்த கண்ணன் இருந்த நேரத்திலே கழுத்திலே ஒரு சுருக்கை வைத்து சின்னராஜன் வெடுக்கென்று இழுத்து விட்டார். உடனே பார்த்தார், ஆகா என்று திரும்பி பார்த்தார். பெண்ணாக இருந்தவர் காத்தலிங்க சுவாமியாக நிற்கின்றார். அருகாமையிலே சிறுவனாக இருந்தவன் 9 கம்பளத்திற்கும் ராஜாவாகிய சின்னராஜனாக இருக்கின்றார். இருவரையும் பார்த்தார்கள். அப்பா, இது என்ன பகல் நாடகம் ஆடுகின்றீர்கள்? என்னை விட்டு விடுங்கள், கட்டை அவித்து விடுங்கள் என்று கேட்டார். உடனே பார்த்தார் காத்தலிங்க சுவாமி, மாமா, நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்து விட்டது. இருந்தாலும் கட்டியே கட்டை அவித்து விட வேண்டும் என்றார். கேட்ட

0: பாரி வரத்தை கேட்ட உடனே பார்த்தார் கண்ணனும், அப்பா நான் உனக்கு வரம் தர வேண்டும்.
1: சரி,
0: அப்படியே வரம் கொடுத்து விட்டா என் தங்கை காமாட்சி என்ன நினைப்பா? தன் பிள்ளை என்று தானாக வரம் கொடுத்திருப்பாரா? யார் பிள்ளையோ என்று தாராளமாக வரத்தை கொடுத்து விட்டாரே என்று பழி என் மீது போடுவா. இருந்தாலும் பரவாயில்லை, உன் தாயை காக்க வேண்டும் என்பதற்காக ஆரியமாலாவை சிறையெடுக்கிறேன் என்று சொல்கின்றாய். அதனால் உனக்கு வரங்களை தருகின்றேன். ஆரியமாலாவை சிறையெடுப்பதற்கு வரம் தருகின்றேன். ஆரியமாலாவிற்கு வலையிலிட வேண்டும் என்று சொல்கின்றாய். அதற்குள்ள திரவியங்கள் எல்லாம் எனது கோட்டைக்கு நேர் தெற்கே ஜன்மகாரி சிவனம் என்று ஒரு வனம் இருக்கின்றது. அந்த வனத்திலே என்னால் அமைக்கப்பட்ட கோட்டை ஒன்று இருக்கின்றது. அதிலே 9 வகையான நவரத்தினங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், நீலம், கோமேதகம், பச்சை, மரகதம் என்று 9 வகை நவரத்தனங்கள் இருக்கின்றது. அந்த நவரத்தனங்களை எடுத்து தாராளமாக செல்லலாம். ஆனால் என்னுடைய காவலாக அங்க கதண்டுகள் எல்லாம் காவலுக்கு இருக்கின்றது. அந்த காவலுக்கு என்னுடைய பெயர்நாமத்தை உச்சரித்தால் கதண்டுகள் எல்லாம் வழிவிடும், தாராளமாக சென்று வரலாம் என்று சொன்னார். உடனே மாமாவிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு

இப்படி அந்த வனத்திற்கு ஓடி வந்தார்கள். பார்த்தால் மாமா சொன்னது போலவே கதண்டுகள் எல்லாம் வழிமறைக்கின்றன. பயம் தாங்க முடியல. இருவரும் பார்த்தார்கள், தம்பி சின்னராஜனே மாமாவுடைய பேர்நாமத்தை உச்சரித்தால் கதண்டுகள் எல்லாம் வழிவிட்டுவிடும் என்ற எண்ணத்திலே மாமா

0: இப்படி வணங்கியவுடனே கதந்தைகள் எல்லாம் வழிவிட்டது.
1: சரிதா,
0: அந்த குகைக்குள் சென்று ஆரியமாலாவிற்கு தேவையான வளையல்களை செப்பனிட்டுக் கொண்டு காத்தலிங்க சுவாமியோ ஒரு வளையல்காரராக வேடமணிந்து கொண்டு அருமை தம்பி சின்னராஜனை எப்போது அழைக்கின்றேனோ அப்பொழுது ஓடி வருவாய் என்ற எண்ணத்தை சொல்லிவிட்டு இருவருமாக ஆரியமாலா கோட்டைக்கு

0: வழியை நோக்கி செல்கின்றார்கள். உடனே தாயார் தசரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அக்கறையில் ஓரின் ஆலமரம்,
1: அக்கறையில் ஓரின்
0: காத்தலிங்க சுவாமியும் வயல்காரராக இருக்கும் பொழுது உடனே ஆரியமலா கோட்டைக்கு செல்ல வேண்டும் என்றால் தாயிடத்தில் இன்னும் வரவாங்கவில்லை, மாமாவிடத்தில் சென்று வரவாங்க சொன்னதோடு இருக்கின்றார்கள். தாயிடத்தில் இந்த ரூபத்தில் சென்று வரவாங்கி சென்று விடுவோம் என்ற எண்ணத்திலே

0: இப்படி தாயாருடைய தவசரி பாரத்துக்கு வந்து பார்த்தா
1: சரிதான்
0: தாயாரோ அரணே பரணே கங்காதரணே என்று நவமேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகா இப்பொழுது நான் மலையை கூறினால்தான் தாயார் கண்விழித்து பார்ப்பார்கள் என்ற எண்ணத்திலே பல

மூடி மலையலை கூறின உடனே மூடின கண்ணை அம்பாலோ கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எதிரே வளையல்காரர் நிற்பதை பார்த்து விட்டார்கள். உடனே பார்த்தால் அம்பா, அப்பா இதுவே காணகமாச்சு, இங்கு வந்து வளையலை கூறுகின்றாயே, இங்கு வளையலை விற்காதே, என்ன செய்வது என்றார். அம்மா, தாங்களோ தவம் செய்கின்றீர்கள், எங்கு சென்றால் வளையலை விற்று வரலாம் என்று சொன்னீர்கள் என்றால் அங்கு சென்று வருவேன் என்று கேட்டவுடனே பார்த்தால் அம்பாலோ, அப்பா என்னுடைய தமசிலிபாரத்துக்கு நேர் மேற்கே புத்தூர் அக்ரகாரம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது, அந்த ஊருக்கு சென்றால் வளையலை விற்று வரலாம் என்று சொன்னார். உடனே அம்பாலிடத்திலே விபூதி வாங்கி அணிந்து கொண்டு

எப்படி வளையலை கூறிய உடனே எல்லா பெண்களும் வளையல் போட்டுக் கொண்டார்கள். உடனே எப்படியாவது ஆரியமாலா கோட்டையில இருக்க பெண்கள் எல்லாம் ஏமாற்ற வேண்டும் என்றார். இங்கு ஒரு யாகம் செய்ய சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லி பார்த்தால் யாரும் கேட்கவில்லை. உடனே அவர்களுக்கு தூமதேவங்களை கொடுத்து விட்டு உடனே காத்தலிங்க சுவாமி என்ன செய்கின்றார், ஆரியமாலா தினந்தோறும் நீராடக்கூடிய நீரோடையில சென்று அந்த படி படித்துறை பளிங்குமா மண்டபத்திலே தூங்குவதை போல பாவனை செய்கின்றார். அப்பொழுது ஆரியமாலாவுடைய தாதி பெண்கள் எல்லோரும் ஜலம் எடுப்பதற்காக ஓடி வருகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வயதான கிழவனாக இருப்பவரை பார்த்த உடனே, ஐயா தாங்கள் யார், இங்கு வந்து படுத்து உறங்குகின்றீர்களே என்று கேட்டவுடனே, நான் ஒரு வளையல்காரர், வளையல் வியாபாரம் செய்ய வந்திருக்கின்றேன். தாங்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள். ஐயா நாங்கள் எல்லாம் ஆரியமாலாவுடைய தாதி பெண்கள், எங்கள் கோட்டைக்கு வந்தால் தங்களுடைய வளையலை விட்டுவிடும் என்று சொல்லி பார்த்தார். வளையல்காரர் கேட்கவில்லை. உடனே பார்த்தார், அம்மா என்னிடத்திலே தங்களுடைய கைவரிசையை காண்பிக்க வேண்டாம், என்னடி என் நடிப்பா.

0: அம்மா, தங்களுடைய கோட்டைக்கு நான் வயலை கொண்டு வர வேண்டும் என்றார். தாங்கள் எங்களை எல்லாம் பல்லக்கிலே வைத்து அழைத்து சென்றார். உங்களது கோட்டைக்கு வந்து வலைகளை போட்டு சென்று விடுவேன் என்று சொன்ன உடனே தாதிமார்கள் எல்லாம் என்ன செய்கின்றாரப்போ, பல்லக்கை தூக்கும் தாதி
1: தூக்கி வாரா,
0: பல்லக்கை அமர்த்தி கொண்டு அந்த ஆரியமாலா கோட்டையை தேடி சென்ற பொழுது பார்த்தார் வலையக்காரர், என்னை இந்த நாட்டை சுற்றி காண்பிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த தாதிமார்கள் எல்லாம் தட்டி கொட்டி

சொன்னபடி அந்த ஆரியமான கோட்டையை பார்த்த உடனே இந்த வயல்காரருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அம்மா, உங்களது கோட்டைக்கு வர வேண்டும் என்றால் என்னை முதல் கோட்டை வாசப்படியில கொண்டு அமர்த்துங்கள். நான் கேட்கின்ற பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தால் நான் வயலில் இட்டு செல்கின்றேன் என்று சொன்னார். உடனே முதல் கோட்டை வாசலிலே

உடனே ராஜமார்கள் எல்லாம் நாமதான் இத்தனை பேர் காவலுக்கு இருக்கின்றோமே, இந்த ஒரு ஆண் பிள்ளை வந்து நம் கோட்டையில என்ன செய்து விட போகின்றார் என்ற எண்ணத்திலே கேட்ட பொருள்களை அனைத்தும் கொண்டு வந்து கொடுத்தார். உடனே பார்த்தார் காத்தலிங்க சுவாமி மூதேவனுடைய அதிகாரத்தினால் மூதேவனுடைய உதவியை பெற்று ஆரியமாலா ஆரியமாலாவுடைய தாதிமார்கள் எல்லோரையும் உறங்க வைத்து மாமனை ஒரு புரோகிதராக வரவழைத்து தம்பி சின்னானி மலைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார் தெரியுமா? ஏ லோகமாதா, லோக பரமேஸ்வரி, சத்திய கல்யாணி, உனக்கு தெரியாமல் ஆரியமாலாவிற்கு திருமணம் செய்ய போகின்றேன், எங்கிருந்தாலும் கண்டுகொள்ள வேண்டும் என்று

0: வளையலை அணிந்து திருமங்கலத்தை கழுத்திலே சுட்டிவிட்டு சற்று நேரம் இருந்தார். மாமாவை அழைத்தார். மாமா, தங்கள் கரத்தால் எடுத்து என் கரத்தால் அணிந்த தாலி கலட்டினால் கலட்டாமலும் அறுத்தால் அறுபடாமலும் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்றார். கண்ணனோ வரத்தை கொடுத்தார். அவர் அவருடைய யதாஸ்தானம் சென்று விட்டார். காத்தலிங்க சுவாமி பார்த்தார். சற்று நேரம் கோட்டையிலே அமர்ந்திருந்து எல்லோரும் விழித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டு பிறகு சென்றார். விழித்துக் கொண்ட உடனே எப்பொழுதும் ஆரியமாலா விழித்தார். தன்னுடைய முகத்தை இலக்கநாடியை பார்த்து விட்டு பிறகு யாரோடும் பேசுவார். அப்படி பார்க்கும் பொழுது கழுத்திலே மாங்கல்யத்தையும்
1: கண்டு கொண்டார். மாலையவள்
0: கண்டவுடனே தங்கள் சோதனை தாங்க முடியவில்லை. பத்தினி பெண்ணாக இருந்த எனக்கு இக்கதி நேர வேண்டுமா என்ற காரணத்திலே என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்ய

ரமணகண்டா சமுத்திரத்திலே விழும் பொழுது கண்ணன் பார்த்தார், ஒரு கல்ச்சிலையாக ஆக்கிவிட்டார். உடனே இந்த ஆரியமாலாவை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் ஓட்டோடி ஓடி வந்து, அடி பாவி மகளே, உன்னை பெற்றது கல்ச்சிலையாக பார்ப்பதற்கு தானா?

பாடினார்கள். எப்படிதான் பார்த்தாலும் எந்த கண்ணனால் இந்த குழந்தை கிடைத்ததோ அந்த மாய கண்ணனையே சோத்திரம் செய்வோம் என்று கண்ணனை வணங்கிய உடனே கண்ணனும் பிரஜனமாகி ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே, பேதர்களா உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டார். எங்களது மகள் கங்கையிலேயே கல்ச்சிலையாக நிற்கின்றார், எழுப்பித்தாருங்கள் என்று கேட்டார். உடனே கல்ச்சிலையாக இருந்த ஆரியமாலாவை எழுப்பி கொடுத்தார். இந்த ஆரியமாலாவினுடைய மாங்கல்ய தோஷம் போக வேண்டும் என்றால் புதிதாக ஒரு ஆறு ஒன்று வெட்டி அதிலே மூழ்கி கோட்டையை கொண்டு வைத்தீர்கள் என்றார். இந்த சாபம் நீங்கும் என்று சொன்னார். உடனே புதிதாக ஆறு ஒன்று வெட்டி 18 வாத்தியங்களும் தாம் தாமனை முழங்க அந்த கங்கைக்கு அழைத்து சென்று அதிலே 108 தரம் முழுகச் சொன்னார்கள். அப்படி முழுகிய பொழுது உடனே முழுகிய உடனே கங்கையிலே மாங்கல்யம் அற்றி விழுந்தது. மீண்டும் ஆரியமாலாவை அழைத்து சென்று கோட்டையிலே கொண்டு வந்து குடியமைத்து

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் தமது குழுவினரோடு வழங்கிய ஆரியமாலா கதைப்பாட்டு கேட்டு ரசித்தீர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 துவங்கும்.

0: உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூன்று மணி 10 நிமிடம் எஃப் எம் ரெயின்போ 102.1 நீர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரன். இசைத்தூரில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த ரிசர்வ்டு அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய பேர் இப்போ கவுண்டரில் போய் எடுக்கிறதில்ல, எல்லாம் மொபைல்லேயே வச்சு எடுத்துக்கிறோம். இந்த ரயில் டிக்கெட்டுகளை டிஜிட்டல் முறையில் பயணிகள் எளிதாக பெறுவதற்காகவே இந்திய ரயில்வே சார்பில் கடந்த 2025 ஜூலை 1 அன்னைக்கு ரயில் ஒன் அப்படிங்கிற அதிநவீன மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த செயலி 4.25 கோடிக்கும் அதிகமான பதிவிறக்கங்களை எட்டியிருக்கிறதா ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. தினமுமே சராசரியா 10 லட்சம் டிக்கெட்டுகளுக்கு மேல இந்த ஆப் மூலமா மட்டும் பதிவு செய்யறாங்களாம். இது ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக. முன்பதிவு டிக்கெட்டு, முன்பதிவு இல்லாத சாதாரண டிக்கெட்டு, நடைமேடை டிக்கெட்டு, ரயில் இயக்கம் குறித்த தகவல், PNR நிலை, இந்த மாதிரி பல வசதிகளை தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ரயில் மதாத் புகார்கள் சேவை அப்படின்னு பயணிகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வசதிகளையும் இந்த ஒரே செயலியில ஒருங்கிணைத்து ரயில்வே வழங்கியிருக்குது. நீங்களும் கூட இதுவரைக்கும் கவுண்டர்ல தான் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கையில கைபேசி இருக்கு அப்படின்னா, உங்க மொபைல்லையும் கூட நீங்க வந்து இந்த ரயில் ஒன் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்தலானீர்களே. இணைந்திருங்கள் இதமான பாடல்களோடும், இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக இசைத்தூரலில் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.

0: உடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேயர்களே, நம்ம FM ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வண்ண கோலங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன் மாலை இசைத்துறல் நிகழ்ச்சியில. இப்போ நம்ம கடிதம் தான் பார்க்க போறோம். ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய கடித தொகுப்பே அனுப்பியிருக்கிறாங்க. நாள்தோறும் காலையில மங்கள இசையிலிருந்து ஞாபகம் வருதே நிகழ்ச்சி வரைக்குமே தொடர்ந்து கேட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பற்றி நல்லா சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி அன்றைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்கள் அருமையாக இருந்தது, வழங்கிய சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. 13ஆம் தேதி அன்றைக்கு வசந்தளிப்பு நிகழ்ச்சியில் கண் மருத்துவர் சிவ விக்னேஷ் அவர்கள் 1 மணி நேரமாக கண்களை பற்றி விளக்கம் அளித்தார். அவருக்கும் உடன் உரையாடிய முருகானந்தன் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கருத்துக்கள் வழங்கிய RV அவர்களுக்கு நன்றி. இரவு இசை இனிமை நிகழ்ச்சி, ஞாபகம் வருதி நிகழ்ச்சிகள் கேட்டேன், 2 நிகழ்ச்சிகளும் வழங்கிய சகோதரி பிரியா வைரமணிக்கு நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 14ஆம் தேதி என்று இன்று ஒரு தகவல், இலக்கியம் பேசுவோம் போன்ற நிகழ்ச்சிகளில் இடம்பெற்ற தகவல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டேன் வழங்கிய இளங்கவி அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி நிலையம், தூர்தர்ஷன் இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்த டி செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்க கேட்டேன் நிகழ்ச்சி வழங்கிய அதிபதிக்கு நன்றி. தொடர்ந்து 15ஆம் தேதி என்று யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டு ரசித்தேன். அன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சுதந்திர நினைவுகள் என்ற தலைப்பில் சகோதரிகள் பங்கெடுத்துக் கொண்டது சிறப்பாக இருந்தது. அன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கறிக்கோழி மேய்ச்சல் பற்றியும் அதனால் வருகின்ற வருமானம் பற்றியும், கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி கோழிகளை வளர்ப்பதாகவும் தானே மேய்த்துவிட்டு கூட்டுக்கு வந்துவிடும் என்று தகவல் சொன்ன மோகன் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. அன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கருத்துக்கள் வழங்கிய நடராஜன் அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஒரு நீண்ட கடித தொகுப்பையே அனுப்பியிருக்கிறாங்க ஏர்போர்ட்டிலிருந்து தாமஸ் அவர்கள். இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்களோடு இது இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

மூன்று மணி 3:25 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். மிஷன் மௌசம் அப்படின்னு ஒரு திட்டம் நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இருக்கு. அது எதுக்கு அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய ஒரு தீவிர திட்டத்திற்கு பேர் தான் மிஷன் மௌசம். மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் 3 செயற்கை நுண்ணறிவு சார்ந்த உலகளாவிய வானிலை மாதிரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்காகவே உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மூலமா புயல் கனமழை போன்ற இயற்கை சீற்றங்களை கண்காணித்து உடனுக்குடன் முன்னறிவிப்புகளை வழங்கக்கூடிய பணிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையம் இணையம் சார்ந்த புவிசார் தளத்தையும் உருவாக்கியிருக்கு. இந்த தளம் வானிலை முன்னறிவிப்புகளை புவிசார் தொழில்நுட்பங்களோடு சேர்த்து புயல் கனமழை இடி மின்னல் போன்ற பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கும் மத்திய மாநில பேரிடர் மேலாண்மை முகமைகளுக்கும் உரிய நேரத்தில் சரியா எச்சரிக்கை வழங்குதுன்னு சொல்றாங்க. இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை, இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் எண்ண கருத்துக்களோடும் இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

3:31 எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இசை தூரல். அடுத்ததா சங்கிலி அண்டபுரம் மணிமேகலை ராஜா பிரபு பத்மஸ்ரீ இவங்க கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. 14 என்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கற்கால கருவிகள் பற்றி பேச அழைத்தார் அதிபதி சார். தோழிகளும் அழகாக பேசி பங்கு பெற்றனர், பாராட்டுகள். அன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியிலையும் அனிசா மற்றும் அதிபதி கூட்டணியில மைண்ட் கேம் சூப்பரா இருந்தது. என்ன, 2 வச்சே நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆடிப்பூர விழாவோட நிகழ்ச்சி வர்ணனையை நேரலையில கொண்டு வந்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கும், சாந்தி சரவணகுமார் மேடம் அவர்களுக்கும், கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். அன்னைக்கு மங்கையர் உலகத்தில் சுதந்திர தின நினைவுகளை பகிர அளித்தார், அதாவது 15 என்று யோகா மேடம் அவர்களும் பேசினார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழிகளும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டனர், வாழ்த்துக்கள். அன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில யோகா மேடம் மற்றும் அர்ச்சனா மேடம் கூட்டணியில பொது அறிவு வினாவிடை சூப்பரா இருந்தது, இருவருக்கும் பாராட்டுகள். 7:00 கேமராமேன் அவர்கள் போட்டோ எடுக்கும் அனுபவம் குறித்து நிறைய கோயில்களின் வரலாறு எழுதியது, இலங்கையில் பிறந்து தற்போது திருவரங்குளத்தில் வசிப்பது பற்றியும் மிகவும் உற்சாகமாக பேசினார். உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள் உறவுகளை இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் என்ன கருத்துக்களோடும். இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூன்று 3:37 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உமாங் போர்ட்டல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்திய அரசினுடைய 880 வகையான சேவைகள் இந்த தளத்தின் மூலமா வழங்கப்படுது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே உமாங் மற்றும் டிஜிலாக்கர் செயலிகள் மூலமா பல்வேறு அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு சுலபமா வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உமாங் தளத்துல மட்டும் இதுவரைக்கும் 11.66 கோடி பயனர்கள் பதிவு செஞ்சிருக்காங்களாம். இதே போல டிஜிலாக்கர் தளத்துல

72.43 கோடி பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்களாம். கிராமப்புறங்கள்லையும் தொலைதூர பகுதிகளிலையும் இணைய வசதியை மேம்படுத்துறதுக்காக 400,000+ பொது சேவை மையங்கள் கிராம பஞ்சாயத்து அளவில் செயல்பட்டுகிட்டு இருக்குது. இதில் 70,000+ அதிகமான மையங்கள் பெண்களால் நிர்வாகம் செய்யப்படுதான். உமாங் மற்றும் டிஜிலாக்கர் தளத்தின் சேவைகள் பல்வேறு பிராந்திய மொழிகளில் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சேவைகள் தேவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த உமாங் தளத்தை பார்வையிடலாம், பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை, இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் எண்ண கருத்துக்களோடும் இசைத்தூரல் FM Rainbow 102.1

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேரிலே அடுத்ததான் 4 மணிக்கு வண்ண குளங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. 6:15 உணவு மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விதை பண்ணை நீர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இசைத்துறையில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த இணைய வழியிலான நிதி மோசடி புகார்களை உடனடியாக பதிவு செய்யவும் பண பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்தவும் குடிமக்கள் நிதி மோசடி புகார் மேலாண்மை திட்டம் அப்படின்னு செயல்படுத்தப்பட்டு வருது. அதாவது இந்த CFC-FRMS அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திட்டம் தான். இந்த திட்டத்தின் மூலமா நாடு முழுவதும் பெறப்பட்ட 32.80 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களோட அடிப்படையில 11,158 கோடிக்கும் அதிகமான பணம் மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்டவிரோதமா 2,77,053க்கும் மேற்பட்ட செயலிகள், வலைதளங்கள், மின்னஞ்சல் கணக்குகள் அப்படின்னு முடக்கப்பட்டிருக்குதான். அதை தொடர்ந்து இந்தியாவோட முதலாவது விரிவான தேசிய தீவிரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் வியூகம், அதாவது பிரகார் அப்படின்னு சொல்றாங்க, இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தீவிரவாத செயல்களை தடுக்கிறதுக்கும் தீவிரவாத சித்தாந்தங்களை எதிர்கொள்றதுக்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. நாட்டோட பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கொள்கை வழிவகை செய்யுது. நிகழ்நேர உளவு தகவல்களை பகிர்ந்துக்கிறது, நாட்டோட முக்கியமான உள்கட்டமைப்பு பாதுகாக்கிறது, மத்திய மாநில காவல் படைகளுடைய கூட்டு செயல்பாட்டை உறுதி செய்யறது போன்ற பல அம்சங்களை இந்த வியூகத்தில் அடக்கியிருக்கிறாங்க. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி பரிமாற்றங்களை தடுக்கிறது, கிரிப்டோ நாணய பரிவர்த்தனைகளை கண்காணிக்கிறது, சர்வதேச தரநிலைகளின்படி எல்லை தாண்டிய பயங்கரவாத நிதியுதவியை தடுக்கிறது போன்ற நடவடிக்கைகளும் தீவிரப்பட்டிருக்குது இதன் மூலமா. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள். FM Rainbow 102.1 இசை தூரலாய்

3:55 எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துவரலோடு இசைந்து கொண்டிருக்கின்றோம். தேசிய கிராம சுயராஜ்ய இயக்கத்தின் கீழ பஞ்சாயத்து செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் இ பஞ்சாயத்து திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. இதோட ஒரு பகுதியா திட்டமிடல் மற்றும் நிதி மேலாண்மையை மேம்படுத்த இ கிராம் ஸ்வராஜ் தளம், பொது நிதி மேலாண்மை அமைப்பு, அரசு மின்னணு சந்தை, பாஷினி மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம், இதெல்லாம் டிஜிட்டல் தளங்களோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. மேலும் கிராம சபை கூட்டங்களோட விவாதங்கள் எல்லாம் அதோடைய முடிவுகளை குரல்வழி தொழில்நுட்பம் மூலமா தானாகவே தொகுத்து சுருக்கமாக வழங்கக்கூடிய சபாசார் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 2025-26 நிதியாண்டில் நாட்டில் இருக்கக்கூடிய 2,58,725 கிராம பஞ்சாயத்துகளில் 98.65% பஞ்சாயத்துகள் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை இ கிராம் ஸ்வராஜ் தளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கு. மேலும் 2,45,839 கிராம பஞ்சாயத்துகள் இந்த தளத்தின் மூலமா 57,337 கோடி மதிப்பிலான நிதி பரிவர்த்தனைகளை டிஜிட்டல் முறையில் மேற்கொண்டிருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள், இடையிடையே வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்களும் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1, மின்னஞ்சல் முகவரி AARTRICHY@gmail.com.

0: நேர்களை அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டு ரசிக்க இருக்கும். மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கிறது பொன் மாலை. இரவு 7 மணிக்கு இலக்கிய பேழை, இதில் நினைவுகளை தாங்கிய தெருக்கள் உரை வழங்குகிறார் யோகராஜ் அவர்கள். தொடர்ந்து காதலின் சுவடுகள் கதை சொல்கிறார் முனைவர் சு மகேஸ்வரி அவர்கள். நேரம் மாலை 4 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாடு முழுவதும் உள்ள பள்ளி மாணாக்கருக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவு இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோரின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் பதிவின் போது மக்கள் தொகை சார்ந்த விவரங்கள், புகைப்படங்கள் மட்டுமே சேகரிக்கப்படுவதாகவும், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இச்சிறப்பு முகாம் மூலம் இச்செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் இளையோர் உச்சிமாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சிமாநாடும் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் HIV நோய் தொற்று தீவிர விழிப்புணர்வு பேரணி ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணாக்கர்கள் கலந்து கொண்டு ஆட்டோக்களில் ஒட்டு வில்லைகளை ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தமிழகத்தைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூரில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்மச்சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்புவோர் bcm.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து வரும் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் சிறுபான்மையினர் நலத்துறை ஆணையரகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் 5 முதல் 16 வயது வரையிலான மாணாக்கருக்கு கலைப்போட்டிகள் வரும் 22ஆம் தேதி ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி மாத சிறப்பு கோபூஜை வழிபாடு இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லேவில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று இலங்கை தனது

இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் விக்கெட் இழப்பின்றி 13 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. இரண்டாவது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நான்கு மணி 4:44.
2: வணக்கம் நேயர்களே, வணக்கம் அதிபதி,
0: வணக்கம். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள்ல நம்ம பங்கெடுத்துக்க முடியுமா, நமக்கு இனிப்பு கிடைக்குமா, இன்னைக்கு என்ன வந்து முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு நேயர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்,
2: நிறையவே இருக்கும்.
0: நிறைய
2: செவ்வாய்க்கிழமை,
0: ஆமா,
2: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்களோ
0: போறாங்களோ,
2: ஒரு பயமும் கூட இருக்கும்.
0: நிச்சயமா அது இருக்காது,
2: பயம் இருக்காது,
0: இருக்காது.
2: அப்படிப்பட்ட ஆளுங்க
0: என்ன களத்துல இறங்கிட்டா நாங்க தான் கிங் அப்படின்னு சொல்றவங்க நம்ம
2: நேயர்கள். ஏன்னா அவர்களை வெற்றியாளர்களா பார்க்கணும்ன்றதுதான் நம்மளுடைய ஆசையும் நோக்கம்.
0: ஆமா ஆமா,
2: அந்த வகையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழோடு விளையாடு, மொழியோடு விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதே தான் இது, என்னன்னா ரொம்ப பெரிய விசித்திர போட்டிகள்லாம் ஒன்றும் கிடையாது, 2 நிமிட தமிழ் பேச்சு போட்டி தான், சுத்தமான தமிழ், ஆங்கிலம் கலவாமல்.
0: தமிழ் அப்படின்னாலே சுவையும் சுவாரஸ்யமும் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம்.
2: ஆமாங்க, அது மாதிரி இன்னைக்கு போட்டியுமே அவ்வளவுதான், அந்த சுவாரஸ்யமான அழகு தமிழ், செந்தமிழில் நீங்கள் பேச வேண்டும், அதை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும்,
0: நாமெல்லாம் ரசிக்க வேண்டும்.
2: ஆமா ஆமா, நாம்னா எல்லாரையும் தான் சொல்லணும்,
0: எல்லாரையும்.
2: ஆமா, அதுதான் போட்டி, 2 நிமிட தமிழ் பேச்சு, அதுதான் இன்றைய தமிழோட விளையாடு. 2 விதி தான் போட்டினா, விதின்னு ஒண்ணு இருக்கணும்ல.
0: நிச்சயமா.
2: ஆமா, ஒன்று வந்து ஒரு சொல்ல நீங்க பதில் சொல்லக்கூடாது, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது எப்படி நீங்க சொல்லணுமோ சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஆங்கிலம் கலக்காமல் அழகு தமிழில் நீங்கள் உரையாட வேண்டும்.
0: ஆனா விதிகள் எல்லாமே ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க.
2: நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அது கடுமையா தெரியுது.
0: இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வாங்க, நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
2: 0431, இது நமது திருச்சிராப்பள்ளியின் முன் இணைப்பு எண், அதோட
0: 240-102-1. இந்த எண்ணில் இதுவரைக்கும் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் பேசலை அப்படிங்கிறவங்களும் அறிமுக நேயர்களும் கண்டிப்பாக அதில் நீங்கள் அழைக்கலாம். 240-6-102-1 இந்த எண்ணில் வழக்கமான நேயர்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஒரு 3-4 நாட்களுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டால் நிறைய பேர் பயன்பெறுவதற்கும் பங்கேற்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு அன்பு வேண்டுதலோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
2: சுரேஷ்,
0: அதிபதி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: நான்கு மணி 11 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு விளையாடுறதுக்கு முதல்ல யாரு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா?
6: வணக்கம்.
7: வணக்கம் சார், கந்தரவகோட்டை வட்டம் புதுநார் சிட்டுண்டிக்கு முத்து பேசுகிறேன்.
6: முத்து, ஏற்கனவே தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க போல இருக்கே.
7: வந்திருக்கேன் ஐயா.
6: இல்ல இல்ல, நம்ம இப்ப சகஜமா பேசிக்குவோம். உங்களுக்கான நேரம் இப்பதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன நேரத்துல இருந்து நீங்க 2 நிமிஷம் தொடர்ந்து தமிழ்ல பேசணும்.
7: சரிங்க சார்.
6: தொடர்ந்து நீங்களா பேச வேண்டாம், நம்ம உரையாடல் தான் கேட்கறதுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா போதும்.
7: விளையாட்டோட விதிகள் உங்களுக்கு புரிஞ்சதா?

0: நிறைய புரிஞ்சிருக்கு சார்.
1: ஏற்கனவே நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்காருன்னு சொன்னார்ல அவரு. முத்தையா, எந்த ஊர்ல இருந்து பேசுறதா சொன்னீங்க?
0: கந்தரபக்கோட்டை வட்டம் புதுநாடு சிற்றுண்டி, அப்படித்தான் கூறுகிறேன்.
1: சிற்றூர், சிற்றுண்டின்றது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு மேல நம்ம சாப்பிடுறது, அப்படித்தானே?
0: அப்படித்தான் சொல்லுகிறேன்.
1: சரி, இன்னைக்கு என்ன மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
0: என்ன மதியானம் வந்து தயிர் போட்டு சாதம் சாப்பிட்டேன்.
1: சரி சரி சரி. தயிர் என்ன விலை?
0: தயிர் வந்து எங்க வீட்டிலே மாடு கறக்குறது.
1: நேரா மாடு தயிராவே கறந்துருதா?
0: இல்ல சார், பால் கறக்குது, அதை சூடாக்கி புற ஊத்தி வீட்டுல உண்டாக்கிறோம்.
1: சரி, அருண் சிரிக்கிறாரு, என்னத்துக்குன்னு கேட்டுலாம். சாருன்னு சொல்லிட்டீங்களா?
0: கட்டுக்கட்டு வந்துருச்சு.
1: எப்படி வந்துருச்சு?
0: அதாவது தன் அறியாம வந்துருச்சு. அந்த மாடு கெடுத்துருச்சு.
1: மாடு எப்பவுமே கெடுக்காது, அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா?
0: இன்னைக்கு மாட்டு மைட்டு பட்டினியா போட்டாடுறேன்.
1: தயிர் தானே கெட்டது, சரியா?
2: இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணீங்க முத்தையா, உங்களுக்கு பாராட்டுகள். முதல்
1: இணைப்பு வந்ததுக்கு அப்புறமே இவங்கள்ட்ட உஷாரா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு, அது தயிர் ஏதோ பண்ணிருச்சு.
2: ஆமா, இதே மாதிரி அடுத்து வர்ற நேயர்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம். இதுதான் நேயர்களே உங்களுக்கான குறிப்பும் கூட, அதாவது முதல் நேயரே உங்களுக்கு குறிப்பாகவும் மாறிட்டாரு. இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு என்ன விதி? ஒரே வார்த்தையா சொல்லி முடிக்க கூடாது, பிற மொழி கலவாம பேசணும். இது ரெண்டும் தான்
1: குறிப்பா, ஆங்கிலம் கலவாம பேச வேண்டும்.
2: ஆமா, அவ்வளவுதான். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழோடு விளையாடு, அதுதான் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா,
1: தொலைபேசி தொட்டு நேரில் வர வேண்டியதுதான்.
0: அதற்கான எண்ணையும்
1: 0431 240 101 இது புத்தம் புதிதாய் அறிமுக நேயர்களுக்காக திருச்சிராப்பள்ளி வானொலியோடு எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நேயர்களுக்கான எண். அது 246 102 1 வழக்கமான நம் அனைத்து நேயர்களுக்கும் அந்த எண். சொல்லுங்க அதிபதி.
0: அடுத்ததா நான் சொல்றதை விட நீங்க கேட்க போறீங்க, பதில் யாரு சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டத்துல இருந்து கைலாஷ் நகர் கல்பனா பேசுறேன்.
1: கல்பனாம்மா, சரி.
0: அவங்க ஒரு ஆர்வத்தோட வந்திருக்காங்க வானொலியில எல்லாம், அங்க அவங்க பேசுறது கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும்.
1: அப்படியா? அதுவும் நம்ம தமிழ்ல பேசுறத எல்லாரும் வினோதமா பாக்குறாங்க, கேக்குறாங்க. அப்படியா? இருக்கும் சரிங்களா. ஆனா அது எனக்கும் எனக்கும் அதிபதிக்கும் கிடையாதான் சொல்றாப்ல, நம்மள கோர்த்துறாதீங்க அப்படின்னு. சரி, இப்பொழுது முதல் உங்களுக்கான நேரம். கல்பனா சகோதரி, வீட்டுல குடும்ப தலைவியா இருக்கீங்க நீங்க, அப்படித்தானே?
2: என்ன
1: செய்றாங்க? இயல்பா பேச வந்துட்டீங்க, அதனால அந்த ஆட்டோ டிரைவர்ன்றவர் தானா வந்துட்டார் வேகமா. சரிங்களா, அடுத்த முறை அந்த ஆட்டோ டிரைவரை தவிர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்றத யோசித்து அடுத்த நிகழ்ச்சிக்கு வரணும் நீங்க, சரிங்களா?
2: நன்றி ஐயா.
1: நன்றிமா,
2: நன்றி.
0: அது என்னதான் பேசினாலும் இந்த பிற மொழியுடைய கலந்து கலந்து பேசி பேசி
1: பழகி போச்சு,
0: பழகி போயிடுச்சுல. ஆனா அதே மாதிரி இந்த விதி, இரண்டு விதிகளை சொன்னோம், அதாவது ஒற்றை வார்த்தையில முடிச்சிடக்கூடாது அப்படின்னா, பிற மொழி கலக்காம பேசணும்னா. கல்பனாமா வந்து ஆமாங்க சார், ஆமாங்க ஆமாங்கன்னு ரெண்டு முறை ஒரே வார்த்தையில
1: சொல்லிட்டீங்க.
0: ஆமா,
1: அப்படின்னு ஒரு அசைச்சொல் வேற சொன்னாங்க.
0: அது கூட அப்படியே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா மொழிக்கும் அது பொதுவானதுங்க. ஆமா, அது நம்ம உணர்வோட சில சத்தம் மூலமா நம்மளுடைய இதை வெளிப்படுத்துறோம்,
1: நம்மளுடைய
0: வெளிப்பாடு,
1: நம்மளுடைய
0: பதில்
1: எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு
0: அசைச்சொற்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
1: சரி
0: நேர்களை, நீங்க வங்கன கோலங்கள்ல எங்களோட சேர்ந்து
1: ஏன்
0: நீங்க தமிழ்ல இப்படி கேட்டீங்கன்னா அப்படியே தடுமாறுதா இல்லையா?
1: வண்ண கோலங்கள்னு எவ்வளவு ஒரு அழகான பேரு.
0: இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பேசலாம் சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்கள் உங்களுக்காகவே. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: 4:26 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு தமிழோடு விளையாடு
1: அழகு தமிழில் உரையாடு அப்படின்னு சொல்லி நேயர்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். அந்த
0: அன்பான வேண்டுகோளை ஏற்று தமிழோட பேசுறதுக்காக நம்ம கூட யார் இணைப்புல இருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: யாருங்க?
2: பழனியிலிருந்து கனகராஜ்.
0: பழனியிலிருந்து கனகராஜ், அங்கெல்லாம் நம்ம வானொலி கேக்குதுங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கண்டிப்பா ஆன்லைன்ல கேட்டுட்டு
0: இருக்கோம். ஆன்லைன்ல சிறப்பு, பாராட்டுறோம் உங்களை.
2: நன்றி.
1: எத்தனை ஆண்டு காலமா கனகராஜ் வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
2: வானொலி கேட்டது கேட்டுட்டு இருக்கிறதுங்களா? இலங்கை வானொலி கேட்டதுல எனக்கு 47 வயசு ஆகுது. இலங்கை வானொலியில இருந்து அப்படியே தொடர்ச்சியா வானொலி ஏறு.
1: 47 ஒரு வயசா?
2: ஒரு நாட்கள் அனுபவம் தானே முக்கியம்.
1: அனுபவம் தான் முக்கியம். சரிங்க. சரி, இப்ப நம்ம உங்களுக்கான நேரம் இப்பிலிருந்து ஆரம்பமாகுது. 4:27 தொடர்ந்து 2 தமிழில் பேச வேண்டும். அதுதான் கனகராஜ் ஐயாவுக்கு இன்றைக்கு விடுமுறையா?
2: எல்லா நாளுமே பணி நாட்கள் தான்.
1: அப்ப இப்ப வேலை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா?
2: அருகிலேயே வானொலி பெட்டி வைத்திருப்பேன்.
1: பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் ஐயா அப்படிங்கிறீங்க.
2: பார்த்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பேன்.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன்.
2: சொந்தமாக எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரவழைத்துக் கொள்வேன். எனக்கு தேவையான அளவு.
1: எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு ஒரு
2: அது எடை கணக்கு தான்.
1: ஆமா, அதான் எடை எவ்வளவுன்னு கேட்டேன்.
2: ஒரு கல் எடை வந்து 6,000 ரூபாய் வரை வரக்கூடும்.
1: நீங்க ஒரு முறை வாங்கும் போது எத்தனை வாங்குவீங்க, எவ்வளவு வாங்குவீங்க?
2: எனது 12 சேலைக்கு தேவையான அளவு ஒரு கல் எடைக்கும் சற்று அதிகமாக வாங்க

0: சற்று அதிகம் எவ்வளோன்றத சொல்ல முடியல.
1: அது எனக்கு தெரியவில்லை, ஆனால் இரண்டு கல் தடவை அளவு வாங்குவேன் வைத்துக் கொள்ளுங்களேன்.
0: கல்லுன்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு கல் எடை அப்படின்னா என்ன அப்படின்றது இல்லையா?
1: ஆமாம், அவர் அவரே இருக்கும். ஆனா தமிழ் தெரிந்தவர்களுக்கு ஒரு கல் எடை என்பது தெரியும்,
0: தெரிந்துவிடும். சரி, ஒரு சேலை நெய்வதற்கு எவ்வளவு எடை நெசவு நூல் வேணும், பட்டு நூல்?
1: அரைக்கல் அளவு தேவைப்படும்.
0: அவ்வளவுதான், அது போதும்.
1: போதும் போதும், அது எடை போட்டு பார்த்தால் அரைக்கல் அளவு வந்திருந்தால் தரமான சேலை என்று அர்த்தம்.
0: முழு சேலையை நெஞ்சதுக்கு அப்புறமும் அதே அந்த அரைக்கல் அளவு தான் இருக்குமா?
1: ஒரு சேலைக்கு உண்டான எடை அளவு வந்து அரைக்கல் அளவு தான்.
0: அதுல ஊடையில என்னமோ சேர்க்கிறீங்களே பட்டு நூலோட சேர்த்து, அந்த மெருகேற்று
1: ஊடுக்கு சேர்ப்பதும் அதே பட்டுதான்.
2: சிறப்பு கனகராஜ் அவர்களை பாராட்டுகள்.
0: அவர் பழனி மலைக்கு மேலேயே ஏறியிருப்பாரு நிமிஷம் பேசுறதுக்குள்ள.
2: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப சிறப்பா பேசிட்டீங்க, பங்கெடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்குமே பாருங்க.
0: உடனே கிளம்பிட்டாரு.
2: ஆமா,
0: போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு.
2: அந்த வேலை முடிஞ்சிச்சுங்க, என்னோட டார்கெட்டை முடிச்சிட்டங்க அப்படின்ட்டு.
0: பட்டுல போட்டு நம்மள இந்த பட்டு பட்டுனு பட்டு பட்டுனு கேட்டாங்களே அப்படின்னு கிளம்பிட்டாரு.
2: இந்த நல்ல விஷயங்க. இதே மாதிரி நிறைய நேயர்கள் ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்களும் நம்ம நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பேசலாம். 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான்கு மணி 35 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண கோலங்கள்.
3: இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு அழகு தமிழில் உரையாட அழைக்கிறது இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் அடுத்த இணைப்பில் வந்து தமிழில் பேச விளையாட காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சுமதி பேசுகிறேன்.
3: சரிமா, உங்களுக்கான நேரம் இப்பல இருந்து ஆரம்பம். 4:36 நிமிடம். சரிங்களா? ஒற்றை சொல்லில் பதில் சொல்லக்கூடாது என்பதுதான் நமது முதன்மையான விதி. சரிங்களா? அமைதியும் காக்கக்கூடாது இப்படி. சரியா? என்ன போட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன், அப்பதவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான்.
4: சொல்லுங்கய்யா.
3: ஒரு சொல்லில் பதில் சொல்வது தவிர்க்கப்பட வேண்டியது இந்த விளையாட்டில். சரிங்களா? ஆங்கிலம் கலக்காமல் பேச வேண்டும் என்பது இரண்டாவது விதி.
4: சரிங்கய்யா.
3: சரி, இப்ப இப்பிலிருந்து நீங்க நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி, காட்டூர் சுமதி என்பது தானே உங்களுடைய பெயர்?
4: ஆமாங்கய்யா.
3: இது ஒரு சொல் பதில் இல்லையா?
4: இது ஒரு அப்படிங்களா? சரிங்கய்யா.
3: ஆமாங்கய்யான்றது
4: அப்படியா?
3: ஆமா. அது அப்படியா? வீட்டுல நிறைய பேச மாட்டீங்களோ?
4: நல்லா பேசுங்க.
3: சில பேர்லாம் வீட்டுல பேசிட்டே இருப்பாங்க.
4: பயமா இருக்கு.
3: நமது திருச்சி வானொலி உங்களது நெருங்கிய நண்பர், அதனால நண்பர்களோட நண்பரோட பேசுறதுல உங்களுக்கு எந்த பயமும் பதட்டமும் தயக்கமும் இருக்கவே வேண்டாம். எப்பவுமே மகிழ்ச்சியோடு உங்கள் உறவினரோடு நீங்கள் பேசுவது போல, உங்கள் நண்பரோடு பேசுவது போல, பக்கத்து வீட்டு உறவினர்களோட, பக்கத்து வீட்டு அன்பர்களோட நீங்க பேசுறது மாதிரியே திருச்சி வானொலியில பேசணும். அடுத்த நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை காத்து வரவேற்க காத்திருக்கிறோம். சரிங்களா?
4: நன்றி.
3: நன்றி. நன்றி. நன்றி.
4: நன்றி.
2: அவங்க ஒற்றை சொல்ல பதில் சொன்னாலும் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் கூட அந்த பேசணுங்கிற ஆர்வம், இதைத்தான் நம்ம நேயர்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேயர்கள் பேசாதவங்களையும் பேச வைக்கிறது வானொலி, கேட்காதவங்களையும் கேட்க வைக்கிறது வானொலி.
3: சரிங்க.
2: இந்த வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண குளங்கள் அப்படின்னா நேயர்கள் மத்தியில நல்லா வரவேற்பு இருக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன சின்ன ஒரு அன்பு வேண்டுகோள், ஒரு 3-4 நாட்களுக்கு இடைவெளி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களது அருகாமையில இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் கூட நீங்க
3: பேச வைக்கலாம்
2: வைக்கலாம். அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு, புதுசா எங்காவது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்களும் கூட இந்த நம்பரை குறிச்சுக்கோங்க. 4-3-1 இது வந்து திருச்சியோட முன்னணிப்பு எண். 240-102-1 இந்த எண்ல இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கல அப்படின்னா நீங்க தாராளமா அழைக்கலாம். வழக்கமான நேயர்கள் சில நாட்கள் இடைவெளி விட்டு பங்கேற்கணும் அப்படின்னா 246-102-1 இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் 4:43, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண குளங்கள். இன்றைய தமிழோடு விளையாடு சொல்லுங்க தீபதி.
5: அடுத்து இணைப்புல இருக்க நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: என் பேர் ரங்கராசன்.
4: சரிங்க, ஏதாவது நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பங்கெடுத்திருக்கீங்களா? பங்கெடுத்திருக்கீங்களா?
6: இல்ல, இன்னைக்கு முதல் முறை பேசுறேன்.
4: இதுதான் முதல் முறை.
5: வரவேற்கிறோம்
4: ரங்கராஜ். எந்த ஊர் உங்க ஊரு?
6: பெரம்பலூர் மாவட்டம்,

0: கும்பூர் பக்கத்துல ஈச்ச மாட்டீங்கயா.
1: சரி, உங்களுக்கான நேரம் இப்போது ஆரம்பமாகுது. 4:43:30 நீங்க பேச போறீங்க. ரங்கராஜய்யா, உங்களுக்கு சொந்த ஊரே பெரம்பலூர் தானா? அதாவது நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விதி, ஒரு சொல்ல பதில் தரக்கூடாது, சரியா? நீங்க கேள்வி என்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னாலும் சரி, ஒரு சொல் ஒரு வார்த்தையில பதில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆங்கிலம் கலக்காம பேசணும். இவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு விதி தான். சரி, அந்த முதல் விதி தவற விட்டீங்க. என்னங்க ஐயா அப்படின்னு திரும்ப முதல்ல இருந்து போவோமா? திரும்ப முதல்ல இருந்து சரியா?
0: கேக்குறீங்க.
1: 4:44 நீங்க 2 நிமிஷம் தமிழ்ல பேசணும். ரங்கராஜய்யா, இணைப்புல இருக்கீங்க? நீங்க ஏதாவது சத்தத்தம் கொடுத்தா தான் நீங்க இருக்கீங்க, லைன்ல இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும்.
0: அப்படித்தானே?
1: சரி, ரைட் ரைட் ரைட். சரி, என்ன பண்றீங்க ரங்கராஜய்யா? நீங்க
0: நான் வந்து விவசாயம் தொழில் செய்றேங்க.
1: அருமை அருமை, ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தொழில், விவசாய தொழில் அப்படின்றது இல்லையா? எத்தனை ஆண்டு அனுபவம் உங்களுக்கு?
0: என்ன
1: தொடர்ந்து ஒற்றை சொல்லையே பதில் தராரே அப்படின்னு அவரு கொஞ்சம் சிரிச்சிட்டாரு. அதாவது ஒரு சொல்ல வந்து நம்ம பதில், எந்த கேள்விக்குமே ஒரு சொல்ல பதில் தரக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விதி இந்த விளையாட்டுல, சரிங்களா?
0: சரிங்க.
2: நீங்க ஒற்றை சொல்ல பதில் சொன்னது என்ன சொன்னீங்கன்னு தெரியுங்களா? இருந்தாலும் ரங்கராஜய்யா, இன்னைக்கு வண்ணக்குளங்கள்ல முதல் முறையா பங்கெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேளுங்க.
0: நைட்ல உழவர் நிகழ்ச்சி நடத்துறீங்களா?
2: ஆமாங்கய்யா.
0: அதுல வந்து போன் நம்பர் சொல்லும் போது தமிழ்ல சொல்ல சொல்லுங்கய்யா.
2: நிச்சயமா நிச்சயமா, உங்களுடைய வேண்டுகோளை நாங்க ஏத்துக்கிறோங்க ஐயா. நிச்சயமா நீங்க நிகழ்ச்சியை தெளிவா கேட்டீங்க அப்படின்னா கடைசியில தமிழ்லயும் சொல்லுவாங்க.
1: அதாவது பங்கேற்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளருடைய நம்பர் கேக்குறீங்க, அப்படித்தானே?
0: சரிங்கய்யா,
1: சரி சரி. அதான் இப்ப இணைப்புல வந்துட்டாரு, இதுக்கப்புறம் ஏன் தமிழ்ல?
2: சரி, விவசாய தொழில ரங்கராஜய்யா ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கிறவர் நினைக்கிறேன். அவர் உழவர் உலகத்தை குறிப்பா குறிப்பிட்டு சொல்றாரு பாத்தீங்களா, அப்ப அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கிற ஒரு நிகழ்ச்சியும் அது.
1: தினம் கேக்குறாருன்னு
2: நிச்சயமா நிச்சயம்
1: தெரியும்.
2: அவர் இருக்கிற சூழலும் கூட அதை காட்டுது
1: காட்டுது.
2: ஆமா, சரி, அடுத்து இனிப்புல யாரு இருக்காங்க?
1: எப்ப அவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பக்கத்துல இருந்து
2: என்ன சொன்னாங்க?
1: அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, அவரை விடுங்க அப்படின்னாங்க. ஆமா, அதுதான். 4:46 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழோடு விளையாடு, அழகு தமிழில் உரையாடு என அடுத்து பேச வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக, வணக்கம்.
3: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் ஏலோ வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைபவர் திருவரங்கம் ராசேசு.
1: ராசேசு, சரி, உங்களுக்கான நேரம் இப்பொழுதுல இருந்து 4:47 ஆரம்பமாகுது, சரிங்களா?
3: சாப்பிட்டீங்களா?
1: மாலை நேர சிற்றுண்டி ஆயிடுச்சா?
3: இன்னும் பசிக்கவில்லை.
1: பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் வச்சிருக்கீங்களா ராஜேஷ்?
3: மதிய உணவிற்கு பிறகு தேநீர் குழம்பி இன்னும் ஆகவில்லை, சிற்றுண்டி பற்றி பிறகு யோசிக்கலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: சரி, நீங்க தான் சொந்தமா வீட்டுல சமைக்கிறீங்களா இல்ல ஆட்கள் யாரும் இருக்காங்களா?
3: நான் சமைக்கும் பழக்கம் மிகவும் குறைவு.
1: அப்ப வெளியே போய் தான் சாப்பிடுவீங்க?
3: வெளியில் பயணிக்கும் போது வெளியில் சாப்பிடுவது,
1: ஊர்ல இருக்கிறப்ப
3: வீட்டில் சாப்பிடுவது.
1: வீட்டுல இல்லேனா?
3: எனக்கு சரி, தாங்கள் கேட்கும் கேள்வி சரியாக புரியவில்லை.
1: வீட்டுல செய்ய மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு வீட்டுல செய்யல அப்படின்னா என்ன பண்றது?
3: கடையில் இருந்து கட்டிக்கொண்டு வந்து கொடுப்பேன்.
1: என்னது
3: உணவு என்று கூறலாம்.
1: சரி சரி சரி. அடிக்கடி ஒரு அடிக்கடி வாங்கிட்டு வருவீங்களா கடையில இருந்து?
3: அவ்வப்போது அந்த பழக்கம் உண்டு.
1: சரி,

0: அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா?
1: தினமும் பழகி கொண்டால் அது சரியல்ல என கூறலாம்.
0: சரிங்க.
1: அவ்வப்போது
0: ம்
1: ஆசைக்காக
0: ம்
1: சென்று பெற்றுக்கொண்டு கட்டிக்கொண்டு வருவது ஒரு தனி சுவை என்றே கூறலாம்.
0: எப்பயாவது ஒரு தடவை இப்படி சாப்பிட்டுக்கிறது நல்லது.
1: அப்படியும் செய்யலாம்.
0: சரி சரி. என்ன தொழில் செய்றீங்க நீங்க? வேலையா இல்லை தொழிலா?
1: தொழில் தான் செய்கிறேன்.
0: சுற்றுலா வாகனம்?
1: ஏற்கனவே தங்களிடம் கூறியது போல
0: சுற்றுலா வாகனம் வச்சிருக்கீங்க?
1: அப்படியே நல்லது என்று சொல்கிறேன்.
0: எவ்வளவு சிரமமா இருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. நம்ம
1: சரியாக புரியவில்லை.
2: இருந்தாலும் பாராட்டுகள் ராஜேஷ் உங்களுக்கு.
0: 2 நிமிடத்தை கடப்பது என்பது
2: எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் தமிழ் மொழியில பேசுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டிய
0: இது இருக்கு. ஒரு நல்ல முயற்சி பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாமா அதிபதி?
2: நிச்சயமாக வச்சுக்கலாம். ஏன்னா நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட
0: இனி அவர் வீட்டில் தொடர்ந்து இப்படியே பேச ஆரம்பிச்சிருவாரு.
2: பேசினா சிறப்பு தானங்க, வரவேற்கக்கூடியது.
0: கட்டி கொண்டு வாங்கி கொண்டு.
2: ஆமா, நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பங்களிச்சுக்கிட்டு இருக்காங்க வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி இல்லையா? இப்பதே நேரம் 4:56 நிமிடம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தமிழோடு விளையாட உரையாட வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக.
6: அன்பான வணக்கங்கள், திருவாங்கத்தில் வெங்கட் பேசுகிறேன்.
5: உங்களுக்கான நேரம் இப்பொழுது இருந்து, ஏன்னா நிறைவான நேயர், நேரமின்மையின் காரணமாக இப்பொழுதே போட்டி
6: தொடரலாம்.
5: எந்த ஊர் சொன்னீங்க சொந்த ஊர் உங்களுக்கு?
6: என்னுடைய சொந்த ஊர் திருவரங்கம்.
5: திருவரங்கம், நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அதானே?
6: திருவரங்கம்.
5: உங்களுக்கு எது சொல்ல பிடிச்சிருக்கு?
6: இரண்டுமே சொல்ல பிடிக்கும்.
5: அப்படிங்களா, சரி. என்ன செய்றீங்க நீங்க இங்க?
6: நான் ஒரு தனியார் வங்கி வேலை பார்த்து கொண்டிருந்தேன், இப்போது ஓய்வில் இருக்கிறேன்.
5: வேலை பார்த்து ஓய்வுக்கே வந்தாச்சு?
6: அவ்வாறு கூறியது.
5: ஆனா உங்களுடைய குரல்ல ஒரு இளமை இனிமை இருக்குது, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
6: எனக்கு தெரியவில்லை.
5: வீட்லயும் யாரும் அப்படிலாம் சொல்லல?
6: இதுவே யாரும் சொல்லவில்லை.
5: வங்கியில வந்து வாடிக்கையாளர்கள்லாம் வந்திருப்பாங்களே, அவங்களும் சொன்னதில்ல?
6: வங்கியில் வாடிக்கையாளர் அனுபவமாக பேசுவோம்.
5: வெங்கட் சார் நல்லா பேசுவாங்க.
6: சரி
5: சார். காலையில எத்தனை மணிக்கு போகணும் பிரைவேட் பேங்க்னா?
6: என்னுடைய பணி வெளியில் வெளியே செல்வதுதான்.
5: எப்ப பார்த்தாலும் வெளியே தான் இருப்பீங்க? அப்ப
6: எப்பொழுதும் இல்லை, குறிப்பிட்ட நேரத்தில் செல்வது.
5: பொதுவா எல்லாரும் பேங்க்ல உள்ள உட்கார்ந்து தானே வேலை பாக்குறாங்க, வெளியே போய் என்ன வேலை பார்ப்பீங்க?
6: சேமிப்பு கணக்கு வசூல் செய்வது என்னுடைய
5: பழக்கம். அது சேமிப்பு கணக்கு வசூலா இல்ல கடன் வசூலா?
6: இல்ல, சேமிப்பு கடன் வசூல்.
5: சேமிப்பு கடன் வசூல். கடன் வசூல்னா அந்த இப்ப அது ஒரு ஒரு ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்குது மக்கள் கிட்ட. நீ உங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்தது?
6: கடன் வாங்கினா பயம்தான்.
5: கடன் என்றாலே பயம். அந்த படத்துல கூட கமலஹாசன் ஒரு தடவை சொல்றாரு, அதை பார்த்தால் பயம், இதை பார்த்தால் பயம்
6: அப்படின்னு.
5: சினிமாலாம் பாப்பீங்களா?
6: சொல்லவே புரியவில்லை.
5: சினிமா பாப்பீங்களா?
6: திரைப்படம் பார்ப்பது எனக்கு அனுபவம் இல்லை.
5: அனுபவம் இல்லை. எது வரைக்கும் போனதே இல்லையா நீங்க?
6: இது வரைக்கும் போயிருக்கலாம், இப்போது இல்லை.
5: இப்போது இல்லை. கல்யாண திருமணத்திற்கு பின்பு போனதில்லை அப்படின்றீங்க?
6: வாழ்க்கை
5: ரொம்ப மகிழ்ச்சிகரமா கடந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க?
6: அந்த நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கேன்.
7: வெற்றி பெற்று

திருவரங்கத்திலிருந்து வெங்கடையா, நீங்க சிறப்பா தமிழ்லயே பேசி 2 நிமிடங்களுக்கு தாண்டி போயிட்டீங்க. சிறப்பு சிறப்பு, உங்களுடைய அந்த அனுபவம் தான் இன்னைக்கு உங்களை வெற்றியாளராக மாற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்த்துக்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய மாணவர் படையின் சாகச நடவடிக்கையான மகளிருக்கான நீண்ட மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முப்படைகளைச் சேர்ந்த 3 பெண் அதிகாரிகளின் தலைமையில் வழிநடத்தப்படும் இந்த பயணத்தின் மூலம் மகளிரின் துணிச்சல், மன உறுதி மற்றும் வளர்ந்து வரும் திறன்களுக்கான வலுவான சான்றாக திகழும் என்றார். இமயமலையின் உயரமான பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் இந்த மலையேற்ற பயணம் 250 கிலோமீட்டர் தூரம் கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த நிதியாண்டில் கிராமப்புற வங்கிகளின் நிலுவை கடன் அளவு 5,78,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி சேவைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் இவ்வங்கிகளின் பங்கை தொடர்ந்து வலுப்படுத்தியதன் மூலம் கடன் வழங்குதலில் இந்த இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்து விளையாட்டு உடல் உழைப்பில் ஈடுபடுத்தும் நோக்கில் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறைக்கான விவாதத்தில் பேசிய அவர், ஊராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்படும் என்றார். மேலும் இம்மைதானங்களை தரம் உயர்த்திட 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றது கடும் கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், யாராக இருந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு உரிமை இல்லை என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் முகாமில் அரசு தொழில் பயிற்சி நிலையம், பாலிடெக்னிக், அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 15 மாணாக்கர்களுக்கு நேரடி சேர்க்கைக்கான ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 50 படுக்கை வசதிகள் கொண்ட அதிதீவிர சிகிச்சை கட்டிடத்தினை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெதர்லாந்தில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6:30 தொடங்கும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:40 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆரவாரம். விடுதலை நாள் கொண்டாட்டங்கள் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருப்போம். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம்! விடுவிடுதல், விடுவித்தல் இரண்டுமே மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றன. அந்தி மாலையின் ஆனந்த வேளையில் செவிகுளிர செய்திகள், பாடல்கள் என பரபரப்பிலிருந்தும் கிளைப்பிலிருந்தும் உங்களை விடுவிக்க, விடுவிட வைக்க காற்றலைகளில் வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இருந்து ஆரவாரம்.

பரபரப்பு நிகழ்ச்சியில் முதல் செய்தி இது. நாளை மின்தடை பற்றிய அறிவிப்பு. தமிழகத்தின் முக்கிய இடங்களில் நாளை 19ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்தடை ஏற்பட இருக்கிறது. பராமரிப்பு பணிகள் முடிந்தவுடன் மின் விநியோகம் சீராக வழங்கப்படும். எனவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மின்வாரிய ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் நன்னை துணை மின் நிலையம், அதிலிருந்து மின்சாரம் பெறக்கூடிய பகுதிகளான பறவை, கீழுமாத்தூர், ஓலைப்பாடி, ஏலமூர், மங்களமேடு, சின்னார், எறையூர், முருக்கன்குடி, வாலிகண்டபுரம், சர்க்கரை ஆலை பகுதி, கழனிவாசல், திருமாந்துறை, பெருமத்தூர், வடக்கலூர், அதியூர் ஆகிய ஊர்களுக்கு நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9 மணியிலிருந்து மின் விநியோகம் இருக்காது. அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் நாயக்கன்பட்டி துணை மின் நிலையம், அதிலிருந்து மின்சாரம் பெறும் குளத்தூர் முழுப்பகுதி, புனல்குளம் துணை மின் நிலையம், புனல்குளம் முழுப்பகுதி முழுவதற்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பேராவூரணை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பேராவூரணை, பெருமகளூர், திருச்சிற்றம்பலம், மின்நகர், வல்லம், சின்னம்பட்டி ஆகிய ஊர்களுக்கு நாளை காலை 9 மணியிலிருந்து மின்சார விநியோகம் இருக்காது. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் மின் விநியோகம் சீராக வழங்கப்படும் என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? ஏனா தூங்கறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. இரவு உணவோட இப்ப நீங்க கேக்கலாம் உணவே மருந்து. இன்னைக்கு ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: பருப்பை சமைக்கும் போது அடிபிடித்து கருகிவிட்டால் அதை சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், ஆரோக்கிய கேடும் ஏற்படும். பருப்பு கருகும் போது அதிலுள்ள புரதம் மற்றும் மாவு சத்துக்கள் சிதைந்து அபார நச்சு வேதி பொருட்களாக அது மாறுகின்றன. கருகிய உணவை அடிக்கடி சாப்பிடுவது செரிமான கோளாறு, நெஞ்சரிச்சல் மற்றும் நீண்ட கால அடிப்படையில் புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்கிறது. அடிபிடித்த அல்லது கருகிய பகுதிகளை முழுமையாக நாம் தவிர்த்து விடுவது என்பது மிகவும் நல்ல செயலாகும். முளை கட்டிய பயிர்களை அல்லது ஊற வைத்த பயிர்களை பல நாட்கள் வெளியில் வைத்தால் அவை அதிகப்படியான நொதித்தல் போன்றவற்றால் துர்நாற்றம் வீச தொடங்கும், ஆரோக்கிய கேடும் ஏற்படும். பயிர்கள் அதிக நேரம் ஈரமாக இருக்கும் போது அவற்றில் ஈஸ்ட், பூஞ்சைகள், தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுகின்றன. இது தீவிரமான வயிற்றுப்போக்குக்கு, வாந்தி, உணவு நச்சாவது, வயிற்று பிடிப்பு உண்டாகும். முளை கட்டிய பயிர்களை 1-2 நாட்களுக்குள் பயன்படுத்திவிட வேண்டும். லேசான துர்நாற்றம் அல்லது பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே அதை பயன்படுத்த கூடாது. சந்தையில் பருப்பு வகைகள் பார்க்க பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பதற்கு பல ஆபத்தான இரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. மெட்டாலின் மஞ்சள் துவரம்பருப்பு மற்றும் கடலை பருப்புக்கு பிரகாசமான மஞ்சள் நிறம் தருவதற்காக சேர்க்கப்படும் தொழில்துறை சாயம். இது கல்லீரல் பாதிப்பு மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிப்பு செய்கின்றன. துவரம்பருப்புடன் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும் மலிவான கேசரி பருப்பை கலப்படம் செய்வார்கள். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி மற்றும் பக்கவாதம் லத்தரைசம் எனப்படும் நோய்களும் ஏற்படும். பருப்பு பளபளப்பாக இருக்கவும் பூச்சி பிடிக்காமல் இருக்கவும் பாலிஷ் செய்ய ரசாயன எண்ணெய்களை பயன்படுத்துகின்றன. பருப்பு வாங்கும் போது பிரகாசமான நிறத்தை தவிர்க்கவும். மிகவும் பிரகாசமான மஞ்சள் நிறத்திலோ அல்லது அதிக பளபளப்புடனோ இருக்கும் பருப்புகளை வாங்காதீர்கள். இயற்கை முறையில் உலர்த்தப்பட்ட பருப்புகள் லேசான மந்தமான நிறத்திலோ இருந்தாலே போதும். பாலிஷ் செய்யப்படாத பருப்புகளை வாங்கவும். பாக்கெட்டில் அன்பாலிஷ்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ள பருப்புகளை தேர்ந்தெடுக்கவும். இவற்றில் இயற்கை சத்துக்களும் நார் சத்துக்களும் முழுமையாக இருக்கின்றன. ஒரு கிளாஸ் தண்ணீரில் 1 டீஸ்பூன் பருப்பை போட்டு சில நிமிடங்கள் ஊற வையுங்கள். தண்ணீர் உடனடியாக பிரகாசமான மஞ்சள் நிறமாக மாறினால் அதில் மெட்டாலின் சாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது அர்த்தம். கேசரி பருப்பு

0: கண்டறிய சிறிதளவு பருப்பில் கொஞ்சம் அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து சூடாக்கினால் ஊதா அல்லது சிவப்பு நிறமாக மாறினால் அதில் கேசரி பருப்பு கலப்படம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் அங்கீகாரம் பெற்ற பிராண்டுகளை வாங்குவது பாதுகாப்பானது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாலிஷ் செய்யப்படாத பருப்புகளை பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வை பெறுவோம்.
1: பருப்புல செய்யற கலப்படங்களை குறித்தும் அதை எப்படி கண்டறியலானோ இன்னைக்கு உணவு மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் பா. ராஜலட்சுமி அவர்கள்.

நேரம் 6:54 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பு இது. வீட்டுத் தோட்ட காய்கறி விதைகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன. வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்திரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என 4 விதைகள் அடங்கிய வீட்டுத் தோட்ட காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறதாம். ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய். தேவைப்படும் அனைவரும் அலுவலகத்தின் வேலை நாட்களில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொலைபேசி எண் 0431-296-2854 அலைபேசி எண் இருக்கிறது 984-32-188-18. இந்த தகவலை நமதுக்கு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தந்திருக்கிறார்.

0: இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஆரவாரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு

0: கார்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியர் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமாக வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் தார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி

திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிட்ட மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு போகணும். எவ்வளவு உதவியாக ரொம்ப சமயமாவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: உயர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: Chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chik

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க

0: வாழ்க்கையை
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுதா குமரன்.
2: கர்நாடக மாநில வனத்துறையினர் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பற்றிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானிய கோரிக்கை, மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர் குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், 2 மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த 3 தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும், கர்நாடக மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும், 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது, இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது, இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், வனத்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டாா். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும், தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும், நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூற ஆய்வுக்கு பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து, இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர்

0: திரு ஏ வ வேலு பேசினார். திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத் துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் கூறுவது போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏ வ வேலு புராதன கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும் கடந்த 3 மாத காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏ வ வேலு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏ வ வேலு அரசு ஊழியர்களின் ஒய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும் முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும் அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும் தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும் புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசியபோது கட்சிக்கொடி நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% சிஎஸ்ஆர் நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதிலும் மாநில நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளிச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக் கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசியபோது கடந்த 5 ஆண்டுகளில் 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும் விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும் சென்னை திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும் மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். செமஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும் சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழகம் 2வது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேகா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவிளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படை இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரிசெய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட பிஹெச்எஸ் கார்டும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ் மேட்ச் இருந்தது. அபிஷியல் சாப்ட்வேர் மேட்ச் ஆகிறது, அந்த டாக்குமெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ₹500 பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமா பெண்டிங் இருக்கு, 3-4 இயர்ஸ் இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கிருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டா பிஹெச்எஸ் கார்டு மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்ல இருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் வகையில் வழி செய்து.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ₹10 crore 30 lakh மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக் கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாகக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள VM நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
0: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தன

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையேயான குழாய்வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்கத்திலிருந்து தினந்தோறும் 1 லட்சம் கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் ப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள்

0: மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாவ் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400 மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250 மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலை

0: தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். பார்த்தீனியம் மிகவும் வேகமாக பரவும் ஆக்கிரமிப்பு கிளையாகும். இது விவசாய பயிர்களின் வளர்ச்சியையும் மகசூலையும் பாதிப்பதுடன் மனிதர்களுக்கு தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறுகள் போன்ற உடல் நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது. கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களை பாதித்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் சீர்குலைக்கிறது. பார்த்தீனியத்தை கட்டுப்படுத்த பூக்கும் முன்பே செடிகளை வேரோடு பிடுங்கி அகற்ற வேண்டும். அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணிகளை பயன்படுத்துவது அவசியம். அகற்றிய செடிகளை பாதுகாப்பான முறையில் குழியில் புதைக்கவோ அல்லது உரிய முறையில் அழிக்கவோ வேண்டும். பயிர் இல்லாத இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகளை தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். மேலும் சைக்கோகிரம்மா பைக்கலோராட்டா என்ற உயிரியல் கட்டுப்பாட்டு வண்டு பார்த்தீனியத்தின் வளர்ச்சியை இயற்கையாக கட்டுப்படுத்த உதவுகிறது. சாலையோரங்கள், கால்வாய்கள், காலி இடங்கள், புறம்போக்கு நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் காணப்படும் பார்த்தீனியத்தை கிராம மக்கள், விவசாயிகள், மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரத்தையொட்டி வேளாண் அறிவு நிலையம் சார்பில் விழிப்புணர்வு கூட்டங்கள், கள பயிற்சிகள், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் மற்றும் களை அடையாளம் காணும் செயல் விளக்கங்கள் நடத்தப்பட உள்ளன. பூக்கும் முன் பார்த்தீனியத்தை அகற்றுவோம். மனித நலம், கால்நடை நலம், விவசாய வளம் காப்போம் என்ற விழிப்புணர்வு முழக்கத்துடன் அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்குமாறு சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார்.

0: வீட்டு தோட்ட காய்கறி விதைகள் விற்பனைக்கு. சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரைக்காய் மற்றும் பீர்க்கன் என நான்கு விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 296-28-54. அலைபேசி எண்கள் 88-38-12-67-30 மற்றும் ஓர் எண் 98-432-21-88-10. புதுக்கோட்டை மாவட்ட வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். அதிக மழை காரணமாக வாழை மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்த வேண்டும். 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கும் தார்விட்ட மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். தக்காளி சாகுபடி செய்துள்ள நிலத்தில் சரியான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை தவிர்க்கவும் அல்லது ஒத்திவைக்கவும். முதிர்ந்த காய்கள் அல்லது பழங்கள் நிலத்திலேயே வீணாவதை தவிர்க்க உடனடியாக அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். கனமழை மற்றும் காற்று காரணமாக குடிவகை பயிர்களில் பந்தல், கம்பி மற்றும் கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருபிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுக்களை கொடுக்க வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: சார்,

0: வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று விதைப்பண்ணை அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
4: என்னக்கா,
5: ஏன் இந்த எருமா மாட்டை இப்படி வெயில்ல கட்டி வச்சிருக்க?
4: அப்புறம் என்ன, உன் ஏசி ரூம்லயா கட்ட முடியும்?
5: இந்த நக்கல் பேச்சு கொண்டும் குறைச்சல் இல்ல. எங்க நீ கொஞ்ச நேரம் வந்து இந்த வெயில்ல நில்லு பாக்கலாம். இந்த வெயில் கால்நடைகளை தான் ரொம்ப பாதிக்கும்.
4: கா, இது எருமை மாடுக்கா, எதையும் தாங்கும்.
5: எல்லினோவுக்கு எருமை மாடு என்ன பசுமாடு என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஏற்கனவே எருமை மாட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இத நம்பித்தான் ஏன் புள்ள படிப்பு இருக்கு. தேதி பத்தானே ஏக்கா காசுன்னு வந்து நிப்பல்ல, அதுக்கு இந்த எருமை மாடு நல்லா இருக்கணும்ல.
4: சரி சரி.
5: என்ன சரி சரி, வர வர பால் கறவை குறையுது, என்ன பண்றதுன்னு நானே தவிச்சுக்கிட்டு கிடக்குறேன்.
4: அத பத்திலாம் கவலைப்படக்கூடாதுக்கா.
5: நீ அத ஒழுங்க பாத்துக்கிற மாதிரி தெரியல. இப்படியே பண்ணிட்டு கிடந்தேன்னு வச்சுக்க, வீட்டுக்கு கிளம்பு கிளம்புன்னு வேலையை விட்டு தூக்கிடுவனாக்கும்.
4: ஆமா, இது பெரிய கவர்னர் வேலையாக்கும். இந்த ராக்காய் இல்லனா இன்னொரு மூக்காய் போயிட்டே இருப்பேன் பாத்துக்க.
5: ஓ, நீ அப்படி வரியாக்கும்.
4: எக்கா, இப்ப இருக்க காலத்துல எருமை மாடை கூட நீ வாங்கிடலாம். என்ன மாதிரி எருமை மாட்ட மேய்க்க ஆளு கிடைக்காதாக்கும்.
5: கண்மணி கண்மணி, சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேச்சுனா அதோ சீரியஸா எடுத்துக்கிட்டியா?
4: சமாளிக்காத சமாளிக்காத. சரி, விவசாய வேலை பார்த்த நேரம் போவ, மீதி நேரம் பார்ட் டைமா என்ன பார்ட் டைமா எருமை மாடு மேய்க்கலாமேனு வந்தா ஓவரா தான் பேசுறியே.
5: என்ன விவசாயம் பண்றியா?
4: நான் ஒரு விதை பண்ணையாளராக்கும். வேளாண் துறையிட்ட இருந்து விதை நெல்ல வாங்கி உற்பத்தி பண்ணி திரும்ப அவங்களுக்கே கொடுத்து 3 மடங்கு லாபம் சம்பாதிக்கிறனாக்கும்.
5: 3 மடங்கா? எப்படி?
4: ஒன்னும்ல, ஒரு நாள் ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன், நீங்களும் விதை பண்ணையாளர் ஆகலாம் வாங்க அப்படின்னாங்க. எப்படி என்னன்னு விவரம் கேட்டேன். விதை உற்பத்தி செய்ய தரமான விதைய கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்களே ஆலோசனையும் கொடுத்து அப்பப்போ வயல வந்து பார்த்து ஊக்க தொகையும் குடுக்கறாங்களாம். சரின்னு இறங்கிட்டேன்.
5: அப்போ நெசமாலுமே 3 மடங்கு லாபம் கிடைக்குதா?
4: அக்கா, இப்ப உன்னை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேனாக்கும். பாத்து பக்குவமா பேசு.
5: சாதாரணமா தான் நினைச்சேன், இந்த கண்மணி கிட்ட கொஞ்சம் பார்த்து விவரமா தான் பேசணும் போல. கண்மணி, எனக்கும் கொஞ்சம் இந்த விதை பண்ணை பத்தின விவரங்களை சொன்னா தேவல.
6: திருமணூரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக விவசாயம் அப்படிங்கிறது இந்த பாசனத்தை தாண்டி பொதுவாக செய்யக்கூடிய விவசாயம் எப்படி இருக்குங்க? அங்கே இப்போ தண்ணியை ஒட்டி தான் எல்லாருமே செய்கிறாங்களா? 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிட்டு இருந்தது. நினச்ச மாதிரி எல்லா சமயத்துலையும் கரெக்டாக தண்ணி வந்துட்டு இருந்தது போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ எப்படி இருக்கு இந்த 20-30 வருஷத்தில் அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குற மாற்றம்லாம் என்னென்ன இருக்கு?
7: 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி 5 அடியில் இருந்துச்சு, இப்போ 20 அடியில் இருக்கு. எங்கள் ஊர் வந்து டெல்டா பகுதி, எல்லாமே மோட்டர் சர்வீஸ் இருக்குது எல்லாத்துக்கும். மோட்டர் சர்வீஸ் இருந்தாலும் முன்னாடியை விட குருவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மோட்டருடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால குருவை பயிர் சரியாக வரமாட்டேங்குது. அதுக்காக நிறைய நடுறத குறைச்சி நட்டுக்கிட்டு இருக்கோம்.
6: தண்ணி வந்து நமக்கு பக்கத்தில் ஆறு ஓடுது,
7: வெள்ளம் பக்கத்தில் ஓடுதுங்க,
6: ஓடுது, தண்ணி இருக்கு. அதனால நம்ம வந்து நிலத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். அது எத்தனை காலத்துக்கு அதே மாதிரி எடுத்துட்டு இருக்க முடியும்? 5 அடியில் இருந்தது கீழே போயிடுச்சுன்றீங்கல்ல, அதுக்கு எதுவும் மாற்று முயற்சிகள் யாரும் பண்றது இல்லையாங்க விவசாயம் எதுவும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்க நிலத்தை கொடுக்கணும் அடுத்து வர தலைமுறைக்கு. கொடுக்கும்போது வளமான ஒரு நிலமா தானே கொடுக்கணும் நம்ம?
7: கண்டிப்பா.
6: அதுக்கு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நம்ம சிக்கனமா பயன்படுத்தலாம், இல்ல வேற மாதிரி ஏதாவது சேமிக்கலாம், இந்த மாதிரி எதுவும் முயற்சிகள்லாம் யாரும் எடுக்கலையா?
7: ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாய்க்கால தான் கொண்டு போய் தண்ணியை பாய்ச்சிட்டு இருந்தோம். இப்ப நாங்களே மாறிட்டோம். வாய்க்கால் எந்த தண்ணியும் சேதாரம் இல்லாமல் பைப்பை போட்டு பைப் லைனுக்கு மாறிட்டோம். தண்ணி எவ்வளோ எங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு குறைச்சிக்கிட்டே வந்திருக்கோம்.

0: அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க, ட்ரிப்லாம் கொடுக்குறாங்க, தெளிப்புநீர் பாசனம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்கள். இப்போ என்ன என்னோட ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா, 5 ஏக்கருக்குமே நான் பைப் லைன் போட்டு வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு ஏக்கர் அந்த மூடி திறந்தால் போதும், வாய்க்காலில் போகிற தண்ணி வேஸ்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். எங்களோட சார்ந்த விவசாயிகளும் அப்படியே மாறி மாறி எல்லாருமே பைப் லைனுக்கு வந்துட்டாங்க.
1: சரிங்க, பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, இப்போ முதல்ல குருவையெல்லாம் போட்டால் நல்லா வரும், இப்போ வந்து இந்த காலசூழல்லாம் மாறுது, நல்லா குருவை போடுறதுலையும் ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஊர் பக்கத்தில். அதுக்கேற்ற மாதிரி அதில் நம்ம நினைக்கிற மாதிரி சரியான ஒரு சாகுபடியும் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருவையை பொறுத்த வரைக்கும் அந்த ரகங்களில் ஏதாவது மாற்றி பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதனால் ஏதாவது மாற்றம் வந்திருக்காங்க?
0: ரகங்கள் காலத்துக்கு ஏற்க மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம், நிறைய அட்வான்ஸ் வந்துட்டோம் ரகங்கள். எத்தனை ரகங்கள் வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா குருவைக்கு அபரிதமான வெயில், திடீர்னு ஒரு நாள் காத்தடிக்குது அப்படியே நின்று போயிடுது. இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தால் கொஞ்சம் பயிரெலாம் கொஞ்சம் சேதாரமாகுது, அதுக்காக கொஞ்சம் குறைச்சிருக்கோம் அவ்வளோதான ஒழிய தண்ணியும் பிரச்சனையாக இருக்குது.
1: இந்த வருஷம் எப்படி இருக்குது தண்ணி பிரச்சனை?
0: எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை இல்லை, ஏன்னா பக்கத்துலேயே குள்ளம், 1/2 கிலோமீட்டரில் குள்ளம் தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. அதில் வாட்டர் லெவல் கீழே போச்ச ஒழிய தண்ணி பிரச்சனை கிடையாது. எங்களுடைய போருடைய ஆழமே 60 அடி தாங்க.
1: சரி, இப்போ குருவை போடுறதுனா கரெக்டாக எந்த மாதத்தில் போட ஆரம்பிப்பீங்க நீங்கள்?
0: இப்போல்லாம் எல்லாம் கதை பறிச்சுட்டாங்க நாங்கள். புரட்டாசி மாதம் 2வது சனிக்கு 3வது சனிக்கு அறுத்துற மாதிரி தான் குருவை போடுவோம்.
1: முன்னாடி எப்படி போட்டுட்ருந்தீங்க?
0: எப்பவுமே அப்படி தான் போட்டுட்ருப்போம்.
1: போடுறது எந்த மாதத்தில் போடுறீங்க?
0: சம்பாவுக்கு புரட்டாசி மாதம் விளையாட விட்டுருவோம், குருவைக்கு முன்னாடியே விட்டு புரட்டாசி மாதம் அறுக்கிற மாதிரி வந்துடுவோம்.
1: என்ன ரகம் விட்டுருக்கீங்க? நம்ம
0: இப்போ போட்டிருக்கு DPS 5.
1: அது யார் வேளாண்மை துறையிலேருந்து?
0: வேளாண்மை துறையில் தான் கொடுத்துருக்காங்க.
1: என்ன மாதிரி ரகம் அது?
0: மோட்டார் ரகம் தான், சின்ன ரகம் இல்லை, மோட்டார் ரகம். நல்லா நின்று விளையக்கூடியது, சாயாது, குருவையில் சாய்ச்சினா கொஞ்சம் சிக்கலுங்கிறதுனால நின்று விளையக்கூடிய ரகம்.
1: எத்தனை வாட்டி போட்டிருக்கீங்க இந்த ரகத்தை இது வரைக்கும்?
0: இது வரைக்கும் 4 தரம் போட்டிருக்குங்க, ஆனால் ரகம் மாறி மாறி போடுவாங்க. என்ன கொடுக்குறாங்களோ, ஏன்னா நாங்கள் சீட் பாம்பு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு என்ன போகுதோ அதை தானே எங்களுக்கு தர்றாங்க. போன வாட்டி 51 கொடுத்தாங்க, அப்புறம் 53 கொடுத்தாங்க, இப்போ இந்த வாட்டி இது கொடுத்துருக்காங்க.
1: சரி, இப்போ சீட் ஃபார்ம் அதாவது விதை பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் எப்படி வர ஆரம்பிச்சு? ஆரம்பத்துலேருந்தே விதை பண்ணி தான் செய்கிறீங்களா, எப்படி செய்கிறீங்க?
0: 40 வருஷம் விதை பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்குங்க.
1: அது எப்போ அந்த முடிவு எடுத்தீங்க, விதை பண்ணியே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற முடிவு?
0: எனக்கு வந்து அருகாமையிலே வேளாண்மை துறை டெப்போ இருக்குது, அப்போ அந்த அலுவலர்லாம் நீங்கள் விதைக்கு போட்டிங்கன்னா நல்லா காசு கிடைக்கும்னு சொன்னாங்க, விலையும் கூட கிடைக்கும், உங்களுக்கு லாபம் கூட கிடைக்குங்கிறதுனால ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட ஆரம்பிச்சேங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே.
1: இப்போ அவங்க முதல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விதை பண்ண போடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லும்போது எந்த விஷயம் சரி ஓகே நம்ம விதை பண்ண போடலாம் அப்படின்றதுக்கு காரணியாக அமைஞ்சது? அவங்க சொன்னதில் எந்த விஷயம் உங்களுக்கு சரி நம்ம சாதாரணமாக செய்து பதிலாக விதை பண்ணியே செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு எது காரணமாக இருந்துச்சு?
0: புது ரகத்தை அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, கொடுத்தது போக மிச்சத்தை நானும் விதையாக விற்கிறேன், எனக்கு அதில் லாபம் கிடைக்குது இல்லை, அதனால் சரி புது ரகம் கொண்டா அந்த விதை வந்து தரமான விதையாக கிடைக்குது. இவங்கள்ட்ட கொடுக்கறது வந்து ஃபில்டர்ஸ் எடுத்துறாங்க, அது வெளியில் கிடைக்காது, இவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஆதார விதை கிடைக்கிறதுனால, நல்ல விதை கிடைக்கிறதுனால அதில் தான் போட்டுட்ருக்கு.
1: அதாவது நமக்கு வந்து ஒரு சரியான விதை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணி. அப்புறம் அது இல்லாமல் நமக்கு
0: நல்ல விலை கிடைக்குதுங்க,
1: விலை ஓரளவுக்கு சிறப்பாக கிடைக்குது, ஊக்கத்தொகை
0: ஊக்கத்தொகை கிடைக்குது.
1: சரி, இப்போ நம்ம சாதாரணமாக பயிர் செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு விதை பண்ணி வச்சு செய்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்க?
0: சாதாரணமாக பண்ணிட்டோம்னா அதில் ஒன்றும் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. விதை பண்ணிங்கிறப்ப இந்த தூய்மை வேணும்.
1: என்ன தூய்மை வேணும்?
0: விதையில் வந்து கலப்பு இருக்கக்கூடாது, உயரம் போக்குவரத்துலாம் இருந்துச்சுன்னா சரியாக வராது, ஒரே மட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக கலப்பு இல்லாத விதையை தயார் பண்ணுறது தான் பெரிய கஷ்டங்க. அதுக்கு நடவுலேருந்து அறுக்கிற வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
1: நடவுலேருந்து அறுக்கிற வரைக்கும் இப்போ சாதாரணமாக செய்கிறதுக்கும் விதை பண்ணிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குங்க?
0: சாதாரணமாக செஞ்சுட்டு அதில் ஒன்றும் நம்ம கலவன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமாக எதுவும் முயற்சி எடுத்து பண்ண வேண்டிய இல்லை.
1: இல்லை அது சரி, நான் கேட்குறேன்னா படிப்படியாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு விதை பண்ணி அமைக்கிறதுக்கு இப்போ இந்த வாட்டி போட்டிருக்கீங்க நீங்கள், இந்த ரகம் போட்டிருக்கீங்க குருவையில், இந்த ரகத்தை போடுறதுக்கு முதல்ல உழவுலேருந்து நடவுலேருந்து என்னென்ன விஷயங்கள் செய்வீங்க, எப்படி கவனமாக இருப்பீங்க அதை சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கள்.
0: இது வரைக்கும் நான் நாற்றை விட்டுட்டோம்னா அதில் மேலே போர்வு போத்துறதில்ல, சும்மா நாற்றை விட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம விதை பண்ணிக்கணுன்னு வந்த பிறகு கலப்படம் இல்லாத நாற்று, நெல்லை முதல்ல நல்ல தண்ணியில் கொட்டி அரிச்சிட்டு கற்காய் இல்லாமல் அரிச்சு சுத்தமான விதையை எடுத்து அதை கரெக்டான டயத்தில் நடுறோம். முன்னாடியெலாம் அப்படி நடுறதில்ல, 25 நாள்கிறது 30 நாள் கூட நட்டுருவோம், இப்போ அப்படி கிடையாது, கரெக்டாக 25 நாள்.
1: விதை நிறுத்தி இதெல்லாம் செய்வீங்களா?
0: ஆ, கண்டிப்பாக விதை நிறுத்தி செஞ்சு தான் விதை விடுறோம்.
1: என்ன விதை நிறுத்தி எப்படி செய்வீங்க?
0: ரைசோபியம், சூடோமோனஸ் இதெல்லாம் கலந்து தான் ஊற வைக்கிறோம், தெளிக்கிறப்பையும் கலந்து தெளிக்கிறோம். விதை நிறுத்தி செய்தாவே பாதி பிரச்சனைகள் குறையும், நாத்தில் இருக்கிற பிரச்சனை குறைஞ்சிரும், அது வயலுக்கு பரவாகாம இருக்கும்.
1: அதுல என்ன மாற்றம் தெரியுது? நீங்க சொல்லி ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, ஆனா உங்க வயலை பார்க்கும் போது அவங்க வயலை பார்க்கும் போது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தோணும்ல,
0: கண்டிப்பா
1: வயல இப்படி இருக்கு நம்ம வயல இப்படி இல்லையு கேட்பாங்கல்ல.
0: இப்ப கொஞ்சம் கொஞ்சம் செய்யறாங்க, கவர்மெண்ட்டும் ஊக்குவிக்குது, விதை கொடுக்கும் போது அந்த விதை நிக்கி கலக்கிறதுக்கு மருந்து கொடுத்துறதுனால எல்லாருமே அவசியமா கலந்துக்கிறாங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்லை.

0: சரி, இப்போ நம்ம விதை நேர்த்தி செய்கிறோம். விதை நேர்த்தி செஞ்சதுக்கப்புறம் நாற்று விடுறது எப்படி? நாற்று விடுவீங்க, அதாவது
1: நாத்தெல்லாம்
0: நிலத்தை உழுது அதுக்கு தொழு உரம்லாம் கொடுப்பீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: அடி உரம் வேறு ஏதாவது கொடுப்பீங்களா? அது இல்லாமல்
1: அடி உரம்லாம் கிடையாதுங்க. முன்னாடி சாதா நடவு நடும்போது செண்டுக்கு 2 கிலோ டிஏபி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் மிஷின் நடவு நடுறதுனால உரம் போடுவதே இல்லை.
0: மிஷின் நீங்களே வச்சிருக்கீங்களா, வாடகைக்கு
1: இல்லை, வாடகை
0: இருக்கீங்களா?
1: தான் மிஷின் எங்கிட்ட இருக்கிறது, உழவுறதுக்கு மட்டும்தான் மிஷின் இருக்குங்க.
0: சரிங்க. அப்புறம் நாற்று விடுறதுக்கு எப்படி செய்வீங்க? அடுத்து அதை சொல்லுங்க, எப்படி நிலத்தை தயார்படுத்துவீங்க, நாற்றை எப்படி பராமரிப்பீங்க, நாத்தாங்காலையில் என்னென்ன விஷயம் செய்வீங்க அதை சொல்லுங்க.
1: முதல்ல நாத்தாங்கால சமப்படுத்திடுவோங்க. சமப்படுத்திட்டோம்னா விதை விடுறதுலாம் இப்போ முன்னாடி மாதிரி இல்லைங்க. இப்போ பாத்தி மரையில் விடுறோம். பாத்தி மரையில் விடுறதுனால கீழே பேப்பர் போட்டு மேலே சட்டத்தை வச்சு இழுவை மிஷினை வச்சு இழுத்து நாற்றை விட்டுறோங்க. நாற்றை விட்டுட்டு நாற்று மேலே வைக்கோல் போட்டுட்டு இருந்தாங்க. வைக்கோல் போடும்போது அதர் வெரைட்டி கலந்துருதுங்கிறதுனால இப்போ இந்த பசுமை துணியை போட்டு அது மேலே லேசாக வைக்கோலை போட்டு நாற்று விட்றோம். கரெக்டாக 5ஆம் நாள் இந்த நாற்றெல்லாம் எடுத்துட்டு நாற்று நல்லா வளருது. 15லேருந்து 20 நாளுக்குள்ளே பழமையான நாற்றை பொடிங்க நட்டுக்கிட்டு இருக்கோம் மிஷினில்.
0: சரிங்க. இப்போ அந்த மிஷினில் நடும்பொழுதும் முன்னாடி கை நடவாக நட்டதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க?
1: மிஷினில் நடும்போது சரியான எண்ணிக்கையில் நாற்று போகுது, சரியான அளவில் நடுறோம். ஆனால் ஆள் நடும்போது நாற்று கூட குறைச்சா வச்சுருவாங்க. ஒரே லைனாக இருக்கிறதுனால களை பறிக்கிறதுக்கு சரியாக இருக்கும், உரம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அளவு சரியாக இருக்கிறதுனால கதிர் வந்து நல்லா பலமாக இருக்கும், தூர் கட்டு நல்லா கட்டும். மிஷின் நடவு நடுறதுனால ஏன்னா நாற்று 2 நாற்று 3 நாற்று வைக்கிறோம்னா கரெக்டாக இருக்கும். இது 2வது இள நாற்றா நடுறோம்ல, அதில் மகசூல் அதிகரிக்குதுங்க.
0: இப்போ முன்னாடி வந்து நம்ம நாற்று நடும்போது ஒரு 4-5 நாற்று சேர்ந்து நடுறது, இந்த மாதிரி ஆட்கள் நடுறதுல சில இடர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம இது மாதிரி நடும்போது ஒத்த நாற்று நடவு மாதிரி நடுறீங்களா, எப்படி நடுறீங்க இதில்?
1: இது நாற்று கம்மியாக தானே வச்சு நடுறோம், அளவு கம்மி தானே. 1 ஏக்கருக்கு முன்னாடி 30 கிலோ 35 கிலோ விட்டுட்டு இருந்தோம், இப்போ 5 கிலோ தானே விடுறோம்.
0: இடைவெளியெலாம் வந்து நம்மளால் சரியாக பராமரிக்க முடியுது இதில்.
1: மிஷினில் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லையே, மிஷினில் வச்சுட்டு தான் கரெக்டாக அந்த 6 அங்கெல்லாம் 8 அங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி நட்டுட்டு போயிடுதில்ல. ஒரே சீரான அளவு, சீரான இடைவெளி.
0: சரி, இப்போ நாற்று நட்டதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சறது, நீர் மேலாண்மையெல்லாம் எப்படி நீங்க காய்ச்சலும் பாய்ச்சலுமா செய்வீங்க, எப்படி செய்வீங்க நீங்க?
1: இல்லை, நீர் மறையா தான் நீர் கட்டிட்டு இருக்கோங்க. மிஷின் நடவுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக பாய்ச்சக்கூடாது. மிஷின் நடவுக்கு பொறுத்த வரைக்கும் நாற்று வயசு கம்மி, நாற்று உயரம் கம்மி, அதனால சீரான தண்ணியை வைக்கணும். 2 நாளைக்கு தண்ணி இருக்கணும், 1 நாள் தண்ணி இல்லாமல் 3ஆம் நாள் தண்ணியை விட்டு நீர் மறைய மறைய நீர் பாய்ச்சிட்டு தான் இருக்கணும். தூர் கட்டுற வரைக்கும், தூர் கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நீர் லேசாக பாய்ச்சிக்கலாம். தூர் கட்டுற வரைக்கும் நீர் மேலாமே.
0: இந்த நீர்மறைய நீர் கட்டும்போது கொஞ்சம் களை அதிகமாயிடுதுன்னு சொல்றாங்களே, அப்படியா?
1: களை அதிகமாக வருதுன்னா வயல் சம்மதம் இல்லாமல் பண்ணினா களை அதிகம் வரும். வயல் சமமாக இருந்துச்சுன்னா களை அதிகம் வராது. அப்படி வந்தாலும் களை எடுத்துக்கிறோம் நம்ம, கோண விடுறோம், நாங்கள் நிறைய பயன்படுத்துகிறோங்க. நேராக இருக்கிறதுனால அப்படியே இழுத்து இழுத்துட்டு போயிட்டுறோம். அதனால களை வேளாண்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. 2வது இப்போ களைக்கொல்லியும் கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே.
0: நீங்களும் போடுறீங்களா?
1: நான் கொஞ்சம் போடுறேங்க.
0: எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போடுறீங்க?
1: ஒரு தரம் தான் போடுறோம்.
0: எந்த நாளில் போடுறீங்க இது? எவ்வளோ நாள் கழிச்சு போடுறீங்க?
1: நட்டு 5ஆம் நாள் 3ஆம் நாள் களைக்கொல்லி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வயல் காஞ்சாலும் களை அதிகமாக வர்றதில்லை.
0: ஆனால் களைக்கொல்லி இப்போ வந்து நம்ம நிறைய பேர் விரும்புறது இல்லை, களைக்கொல்லி மாதிரியான பயன்பாடு வேணாம் தவிர்க்கலாம் அப்படின்ல இது பண்ணுறது.
1: இருக்கிற லேபர் பிரச்சனைக்காக களைக்கொல்லி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க.
0: அதனால வேற வழி இல்லாமல்
1: தான் போடுறோம், இல்லைன்னா களை பறிச்சிடலாம். வயல்லாம் சமமாக இருக்கிறதுனால நம்ம கோடையிலேயே உழவு ஓட்டிடுறோம், நல்லா ஓட்டிடுறோம், தக்க பூண்டு தெளிக்கிறோம், செருப்புறோம், மடைக்கிறோம். வயல் சமமாக பண்ணி தான் நடுறோம், பரம்படிச்சு தான் நடுறோம் வயலை. இருந்தாலும் ஆள் பற்றாக்குறையால் தான் அந்த களைக்கொல்லி போடுற நிலைமைக்கே வந்திருக்கும்.
0: இப்போ ஆளே இல்லாதனால நம்ம களைக்கொல்லி போட்டு ஓரளவுக்கு அதை சமாளிக்கிறாங்க.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி.
2: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஏங்கண்மணி, இந்த விதை நேர்த்தி பண்ண விதைகளை வேளாண் அறிவியல் நிலையத்துல இருந்து கொடுக்கறாங்க.
6: ஆமா,
5: அதுக்கு முன்னாடி வயலை வளப்படுத்தணும்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்கிட்ட ஏதோ கொஞ்சம் மாட்டேறி இருக்கு. இந்த தக்க பூண்டுன்னு சொன்னாங்களே, அந்த விதை எங்க கிடைக்கும்
6: அக்கா? கரூர் புலிதேரி வேளாண்மை அறிவியல் நிலையத்துல கூட விக்கிறாங்க. போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்க்கா.
5: எல்லாம் தெரியுதே உனக்கு.

0: ஆமா
1: சரி, இந்த சம்பாவுக்கு என்ன நெல் ரகம் போடலாம்?
0: சிஆர் 1009, சப்1, சாவித்ரி 81, மத்திய கால ரகம்னா கோஆர் 50, டிகேஎம் 15, நெல்லூர் மசூரி, திருச்சி 3, கோ 56, கோ 57, கோ 58, சம்பா மசூரி, வெள்ள பொன்னி.
1: போதும் போதும், அடிக்கிட்டே போவாத கண்மணி. சரி, இந்த விதைகளெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: அது என்ன, நம்ம வேளாண் விரிவாக்க மையத்துல கிடைக்கும், வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல கிடைக்கும், தனியார் விதை விற்பனையாளர்கிட்ட கிடைக்கும், ஏன் என்ன மாதிரி விவசாயிகள்கிட்ட கூட கிடைக்கும்.
1: அடேங்கப்பா, ஒத்துக்கிறேன் கண்மணி, ஒத்துக்கிறேன். அப்படியே இந்த உரமெல்லாம் என்ன போடலாம், அந்த பூச்சி நோய் தாக்குதல்லாம் வருமே, அதுக்கெல்லாம் என்ன பண்றது, இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
2: அதுக்கப்புறம் நீங்க போடுற உரம்லாம் என்னென்ன உரம் போடுறீங்க?
3: ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் ஒரு உரம் போடுறோங்க.
2: என்ன உரம் போடுறீங்க?
3: அதாவது காம்ப்ளெக்ஸ் யூரியா, அதோட நூண்ட்டை கலந்து போடுறோம். முதல் உரம் போட்டதுலேருந்து 20 நாள், அதாவது 35 நாள் ஒரு உரம் போடுறோம். அப்புறம் 50 நாள் ஒரு உரம் போடுறோம், அதோட சரி குருவைக்கு. அதுக்குள்ளே பயிர் பயிர் வந்துடும். 50-60 நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு சூழ் பயிர் வந்துடும். 100 நாள் அறுத்துறோம்ல.
2: இப்போ குருவையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஓகே, சம்பா மாதிரி போட்டிங்கன்னா நீண்ட கால பயிர் இருந்ததுன்னா
3: டயர் தள்ளி போடுவோம். இப்போ 15 நாள் போடுறத 25 நாள் போடுவோம். அடி உரம் போடுறோம் சம்பாவில். குருவைக்கு அடி உரம் மிஷின் அளவுக்கு அடி உரம் போடுறது இல்லை, நேரம் மேல் உரத்துக்கு போயிடுறோம்.
2: சரி, இதெல்லாம் பூச்சி நோய் இந்த தொந்தரவு எப்படி இருக்குங்க? நீங்க போடுறது எல்லாமே நல்லா மேம்படுத்தப்பட்ட ரகங்கள், புது ரகங்கள் தான் போடுறீங்க விதை உற்பத்திக்காக. இருந்தாலும் அதுல பூச்சி தொந்தரவு, இந்த நோய் தொந்தரவுலாம் எப்படி இருக்கு?
3: இருக்குங்க. இப்ப கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி ஒன்னு வந்துருது. அதனால மருந்து அடிக்கிறது கண்டிப்பா அடிச்சுதான் அவங்களோட வேலை.
2: அது எப்படி நீங்க மருந்து அடிக்கிறதுக்கு அவங்களை அக்ரியா கேட்டுருவீங்களா? நீங்க
3: அக்ரி ஹவுஸ்ல வந்து சொல்லிடுறாங்கல்ல, புடிச்சு கொடுத்துறாங்க, அந்த மருந்து அடிக்கன்னு சொல்லிடுறாங்க, அதை கரெக்ட் பண்ணி அடிச்சிடறோம். முன்னாடி கையில் அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்துச்சு, இப்போ ட்ரோன் ஸ்ப்ரேயர் வந்துருச்சு.
2: ட்ரோன் யூஸ் பண்ணுறீங்களா?
3: ட்ரோன் வாங்கியிருக்கேங்க நான்.
2: நீங்களே வச்சிருக்கீங்க? ட்ரோன் பயன்படுத்துறதுல என்ன நன்மைங்க? இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், முதல்ல கையில், அப்புறம் பேட்டரி ஸ்ப்ரேயர், இப்போ வந்து ட்ரோன் அளவுக்கு வந்துருச்சு. அதில் என்னென்ன உங்களுக்கு நன்மை தெரியுது, எது இருக்கிறதுல சிறப்பாக இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு?
3: உளவியல் ரீதியாக கையில் அடிக்கிறது தான் பெட்டர். கையில் அந்த ஸ்ப்ரேயர் வச்சு அடித்த பாருங்க, அது பூரா இடத்தையும் போடும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரோனில் அடிக்கிறதுனால.
2: இல்லை, அதை விட ட்ரோனில் அடிக்கிறது தான் நிறைய இடத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகுதுன்றாங்க.
3: கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரோனில் நான் அடிச்சுட்டு இருக்கேன்.
2: இதில் இன்னொரு நன்மை விஷயம் என்னன்னா, நம்ம மனுஷன் போய் பக்கத்தில் அந்த பூச்சி மருந்து பக்கத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே? இல்லைனா
3: பெரிய விஷயம் காலம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு 5 ஏக்கர் அடிக்கணும்னா கவலைப்பட வேண்டியதில்லை. 1 மணி நேரம் தான் 5 ஏக்கர் அடிச்சுட்டு வந்துடலாம். முன்னாடி 5 ஏக்கர் அடிக்கணும்னா
2: அளவு நம்ம கம்மியாகுதா?
3: இப்போ அளவு கம்மிங்க. 40 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், 1 ஏக்கர் அடிச்சிடலாம். அதில் அப்படி அடிக்க முடியல. ஒரு 200 லிட்டர் தண்ணி இருந்தால் தானே 1 ஏக்கர் அடிக்கலாம். 40 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா போதும், 5 நிமிஷம் தான். ஒரு ட்ரோன் 2 தரம் ட்ரிப் பண்ணால் ஒரு 1 ஏக்கர் ஃபுல்லாக அடிச்சிடலாம். நம்ம சொந்த இருக்கனால. இல்லை வாடகை அடிக்கணும்னா ஒரே டேங்கில் தான் அடிச்சிருவாங்க 1 ஏக்கரை.
2: நீங்கள் இதே ட்ரோனை வாடகைக்கு விட்டுறீங்களா?
3: இப்போ வாடகைக்கு விடுற மாதிரி வச்சிருக்கேன், ஆனால் என்ன
2: விடலீங்க. இப்போ எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்க இந்த குருவை? இப்போ போட்டிருக்கிறது
3: குருவை போட்டிருக்கிறது 3 ஏக்கர் போட்டிருக்குங்க. எனக்கு சொந்தமாக 6 ஏக்கர் இருக்குங்க. என் பிரதர்து ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. 10, அப்புறம் குத்தவைக்கு 2 ஏக்கர், 12 ஏக்கர் நட்டுட்டு இருக்குங்க.
2: 12 ஏக்கர்ல என்னென்ன பயிர்? இப்போ இந்த நெல் இல்லாமல் வேற என்னென்ன பயிர்கள் போட்டிருக்கீங்க?
3: கரும்பு 2 ஏக்கர் போட்டிருக்குங்க.
2: கரும்பு என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
3: இப்போ கோ 63 04 போட்டிருக்குங்க.
2: எங்க கொடுக்குறீங்க?
3: சர்க்கரை சாத்தமங்கலம்.
2: அங்கே இருந்து வந்து அவங்க கரும்பு இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்துருவாங்க?
3: எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு 4 அண்ட் 5 இயர்ஸாக அந்த ரெட் ராட்ங்கிற ஒரு நோய்
2: வந்து, சிகப்பாளுகள் வருது.
3: சிகப்பாளுகள் நோய் வந்து வெகுவேர் பாதிச்சிட்டாங்க. அதில் பெரிய பாதிப்புக்கு உண்டானவனால் நான் தாங்க. ஒரு 4-5 ஏக்கர்லாம் அழிக்கிற மாதிரி வந்து அழிச்சு விட்டு, கரும்பே இல்லாமல் என்னுடைய ஆள் காலத்தில் 40 வருஷத்தில் நான் கரும்பு இல்லாத வருஷம் இந்த வருஷம் தாங்க.
2: இப்போ போல இந்த வருஷம்
3: போட்டிருக்கேன். சக்கரை ஆலைக்கு வெட்டாத வருஷம் என்னுடைய.
2: நான் இப்போ லேட்டாக போட்டனால வெட்டல அப்படின்னு
3: இப்போ போட்டிருக்கேன். 2 வருஷமாக நிறுத்திட்டேங்க. போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் கடைசியாக ஒரு 1 ஏக்கர் போட்டு ஒரு 30 டன் வெட்டினாங்க. அதுவும் சீக்கு விழுந்துருச்சு. அதனால அதெல்லாம் காலி பண்ணிட்டு வயலை சுத்தம் பண்ணி.
2: இப்போ போட்டிருக்க ரகம் வந்து இந்த சிகப்பழுகள் நோய்க்கு
3: வராதுன்னு சொல்லியிருக்காங்க.
2: சரி,
3: ஏரியா பூரா வந்துருச்சுங்க. மில்லே மூடிட்டோங்க. இந்த வருஷம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டதுனால என்னை பார்த்து பார்க்கறது இருக்கும் கொஞ்சம் போட்டிருக்காங்க.
2: இது என்ன குளித்தட்டு நாற்றங்கள் எல்லாம் வாங்கி போட்டிங்களா? இப்படி இந்த இது வாங்கி போட்டது
3: முழு கரும்பை வாங்கி கரணை போட்டு அதை
2: நீங்களே தயார் பண்ணீங்களா? ரெடி பண்ணி கொடுத்தாங்களா?
3: இல்ல இல்ல, கரும்பு தான் கொடுப்பாங்க. நானும் வெத கரும்பு போட்டு.
2: இப்பதான் நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் முன்னேறிடுச்சுல. இந்த குளித்தட்டு நாட்டுறாங்கல்ல நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் கொடுக்குறாங்களே, ஏன் இவங்க இதே மாதிரி கரணையை வாங்கி வைக்க சொல்றாங்க?
3: நாற்று அந்த நேரத்தில் இல்லை, நாற்று இல்லாதனால முன்னாடி நாற்று போட்டு நட்டுருக்கோம். நானும் போட்டிருக்கேன், பசுமை குடியில் வச்சிருக்கேங்க, நாற்று போட்டுக்கிட்டுருக்கேன், நானும் போட்டுக்கிட்டுருக்கேன். நாற்று கொஞ்சம் நட்டேன், இந்த ரகம் இல்லைங்கிறதுனால கரும்பு கிடச்சதுன்னு வாங்கி துண்டு போட்டு.
2: இந்த ரகம் எங்கேருந்து வாங்கினீங்க?
3: கம்பெனிலேருந்து கொடுத்தாங்க.
2: ஏன்னா இது வரைக்கும் இவ்வளோ சிக்கல்களுக்கு நடுவில் இப்போ மறுபடியும் நீங்கள் போடுறீங்க, இந்த நோய் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க ஏதாவது முயற்சி பண்ணுறாங்களா? அவங்க சைடில் அவங்க கேர் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம்
3: பார்த்துட்ருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சி

0: மாதிரி இது எங்கேயும் வரல. கரும்பு போட்டு ஒரு 5 மாதம் ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் எந்த சீக்குவலில், 5-6 மாதத்தில் தான் வரும், இது வரைக்கும் வரலைங்க.
1: அதுக்கு எது சொட்டு நீர் மாதிரி போட்டிருக்கீங்களா கரும்புக்கு?
0: இல்லைங்க, கரும்புக்கு நம்மளது பூரா லைன் தாங்க, பைப் லைன் தான்.
1: ஃபுல்லாக நீங்கள் பாசனம் தண்ணியை விட்டுறீங்க?
0: தண்ணியை விட்டுறேன், தண்ணி நிறையா இருக்காங்க, தண்ணியை விட்டுறேன். எள்ளு போடும்போது மட்டும் இந்த ட்ரிப்பில் போட்டு விடுவாங்க, இது ஸ்ப்ரிங்க்ளர் அடிச்சு விட்ருவோம்.
1: ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு எள்ளு போட்டுக்குங்க. அது எந்த பட்டத்தில் போடுவீங்க?
0: அது மாசி பங்குனியில் தான் போடுவோம், நெல் அறுத்துட்டு உழுதுட்டு தான் போடுவோம்.
1: இப்போ வேலைக்கு ஆட்கள்லாம் கிடைக்காம எப்படி இவ்வளோத்தையும் சமாளிக்கிறீங்க? இத்தனை பேர் மாற்றி மாற்றி செய்யறதுக்கு
0: இயந்திரமய மக்கள் தாங்க.
1: இப்போ கரும்புக்கு இதுக்கெல்லாம் பராமரிக்கிறதுக்கு என்ன இயந்திரம்?
0: கரும்புக்கெல்லாம் போடுறது மட்டும்தாங்க,
1: அதுக்கப்புறம்
0: களை வெட்டுற வேலையே கிடையாதுங்க. களைக்கொல்லி அடிச்சிடுறோம், மினி டிராக்டர் இருக்குங்க, சிம் டிராக்டர் இருக்கு, உழவு ஓட்டிடுறோம், ஒரு தரத்துக்கு 2 தரம் ஓட்டிட்டு அதாலேயே மண் அணைச்சிடுறோம்,
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்.
1: அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு
0: தண்ணி விட்டுறது தான், தண்ணி விட்டுறது தான்.
1: உரம் பராமரிப்பு நீங்கள்?
0: உரம் நம்மளே வச்சிடறோம், பிள்ளைங்களை வச்சு வச்சிடறோம்.
1: இப்போ இந்த எள்ளு இது மாதிரி போடுறதுக்கு, இந்த மாசுபட்டத்தில் போடுறதுக்கு எப்படி நிலத்தை தயார்படுத்துவீங்க? அதுக்கு என்ன இது பண்ணுவீங்க? நீங்கள் போடுற ரகங்கள்லாம் அதே விதைப்பண்ணைக்காக தான் கொடுக்குறீங்களா?
0: எல்லாமே விதைப்பண்ணைக்கு தான், எல்லாமே கொடுக்கறது அத்தனையும் விதைப்பண்ணைக்கு தாங்க. கரும்பு விதை கொடுக்குறேங்க.
1: உங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருந்திருக்கு, அது எப்படி அந்த ரகம் விதைக்கு எடுத்துக்கிறாங்களா? அதை
0: இப்பதான் நிறுத்திட்டாங்க, நிறுத்தி 1 வருஷம் நடவு நட்டுட்டு எல்லா வயலையும் சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் போட்டிருக்கேன்.
1: ஆனா நீங்க கொடுக்கறது வந்து அரவைக்கு தான் கொடுக்குறீங்க இல்லையா? மெஜாரிட்டியா கொடுக்கறது அரவைக்கு தான் உங்களோட
0: கரும்பு பூரா அரவைக்கு தாங்க. விதைக்கும் போட்டு வித்துட்டு இருக்குங்க.
1: அதுவும் வாங்குறாங்களா விவசாயிங்க? அதையும்
0: வாங்குறாங்க, எல்லா விவசாயம் அப்புறம் வாங்கி தானே ஆகணும், வேற வழி இல்லைல்ல.
1: போடுறாங்க, கரும்பு போடுறாங்க.
0: இப்போ கொஞ்சம் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குங்க, இந்த சீக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்ப போடலாம்னு எல்லாரும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோங்க.
1: இதெல்லாம் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது
0: இருக்குங்க? ஆடு இல்லைங்க, மாடு தாங்க. ஒரு 5 பசு வச்சிருக்குங்க, 2 ஜெர்சி, 2 HF, 4 மாடு.
1: இதெல்லாம் பராமரிக்கிறது?
0: பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்குங்க, சாணி அள்ளுறதுக்கு மட்டும் ஆள் இருக்குங்க, பாக்கி எல்லாம் பாக்குறது நாங்கள் தான் பாத்துருவோம், நானே என் ஒய்ஃப் பாத்துக்கோங்க, 2 பேர் தான்.
1: பால் கறவைகள்லாம்
0: கறவை வந்து வெளியில பாத்தி கறந்துட்டு போயிருவாங்க, பால் பண்ணை பிரைவேட் பண்ணைக்கு தான் ஊத்துறவங்க,
1: அவங்க
0: வந்து கறந்துட்டு போயிருவாங்க,
1: அவங்களே வந்து கறந்து
0: கறந்துட்டு போயிருவாங்க.
1: எவ்வளவு தராங்க ஒரு லிட்டர்?
0: 36-37.
1: அதுக்கு ஏதாவது சீக்கு மாதிரிலாம் ரொம்ப பாக்குறதுக்கு பக்கத்துல டாக்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? நீங்க
0: பக்கத்துலயே இருக்கு, வயல் பக்கத்துலயே ஆஸ்பத்திரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.
1: மாடுன்றது பாலை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த உரத்துக்கு பெரிய அளவுக்கு?
0: ஆமாங்க, ஆமாங்க, உரத்துக்காக தான் வச்சிருக்கிறதே. இந்த 4 மாடுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டன் உரம் கிடைக்கும், 20 டிப்பர் கிடைக்கும் வருஷத்துக்கு. அப்ப நான் வருஷத்துக்கு 2 ஏக்கர் போட்டுக்கிட்டே இருக்கலாம்,
1: மாத்தி மாத்தி
0: போட்டுட்டு இருக்கலாம்.
1: சரிங்க. ஒருத்தர் வந்து இது மாதிரி இப்ப புதுசா நீங்க சொல்ற மாதிரி ஒரு விதை பண்ணை இது மாதிரி அமைக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணுங்க? எதெல்லாம் தொடர்ச்சியா கடைபிடிச்சாங்கன்னா ஒரு விதை பண்ணை மாதிரி வச்சு நம்மளும் அதை வந்து கொடுத்து ஓரளவுக்கு சாதாரணமாக செய்கிறத விட ஓரளவுக்கு லாபகரமாக பயிர் செய்யலாம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இந்த விவசாயி?
0: விதைப்பண்ணை போடணும்னு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வயலை முதல்ல சமப்படுத்தணுங்க, எருவு நல்லா அடிக்கணும். அதே மாதிரி தலை செத்து உள்ள தக்க பூண்டு சனப்பை தெளித்து மடக்கி அப்படி பண்ணினால் தரமான விதை கிடைக்கும், இல்லைன்னா விதை கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குறோம்ல, நான் விதை கொடுக்குறேன்னா தூத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா தரமான விதை பிரிப்பாங்க, பிரிக்கிற பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறையா போயிடுச்சுன்னா அதில் லாபம் இல்லை. அதாவது நெல் வந்து ஒரே அளவாக இருக்கணும், அது அளவாக இருக்கணும்னா அந்த வயல் வந்து எருவடிச்சு விளைச்சத்து இருந்தால் தான் அந்த தரமான விதை கிடைக்கும், கலர் கிடைக்கும். சும்மா ஏனோதானு உரத்தை மட்டும் போட்டு விளைச்சோம்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு விதையுடைய தரம் கம்மியாக இருக்கும்.
1: சரி, இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டு யாராவது ஒருத்தர் சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு விதை பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு இனத்தோட ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களோட தொடர்பு கொண்டு பேசணும்னு நினச்சாங்கன்னா எந்த நிலை தொடர்பு கொண்டு பேசலாங்க?
0: என்னுடைய செல்போன் நம்பர் 9751131510.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்.
0: 97-51-13-15-10. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டா எந்த நேரமும் நான் இதன் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறேன்.
1: சரிங்க, நன்றிங்க.
2: ஏங்கண்மணி, தரமான விதைகளை விதைச்சா விதை பண்ணையில அதிக லாபம் பார்க்கலாம் போலயே.
3: ஆமாக்கா, காலத்துக்கும் பருவத்துக்கும் ஏத்த மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கணும், காலத்துல நடவு பண்ணணும்.
2: அதோட இந்த சீரான நடவுக்கும் சீரான இடைவெளிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்திக்கலாம், இதனால ஆட்கள் பிரச்சனையையும் குறைச்சிக்கலாம், மகசூலை அதிகரிச்சுக்கலாமே.
3: ஆமாமா, நல்லாதான் கேட்டிருக்க.
2: சரி கண்மணி, என்கிட்ட கொஞ்சம் விதை நெல் இருக்கு, அத பயன்படுத்தலாமா?
3: பயன்படுத்தலாம்க்கா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க விதை நல்ல வாளிப்பான விதையா, முளைப்பு திறன் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்ணனும்.
2: எங்க பண்ணனும்?
3: எல்லா மாவட்டங்கள்லயும் விதை பரிசோதனை நிலையம் இருக்கு, நூறு கிராம் விதைக்கு 80 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பண்ணிக்க.
2: சரி சரி, இந்தா கண்மணி.
3: என்னதுக்கா இது லெட்டர் மாதிரி இருக்கு?
2: என்னாச்சு
3: மாட்டை மேய்க்க வேற ஆளை பாத்துட்டியா?
2: ஆளெல்லாம் ஒண்ணு பாக்கல.

0: என் மாடு மேய்க்க நான் ஒரு ரோபோட்டே வாங்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன்.
1: அப்படியா? என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த ரோபோட்டை டார்ச்சர் பண்ணனு வச்சுக்கோ, அது உன்னை போட்டு தள்ளிரும்.
0: என்ன பண்ணிரும்?
1: போட்டு தள்ளிரும்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
1: ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம்
0: என்ன,
1: இந்த எல்நினோ பத்தி பயந்துட்டு இருந்தல, எல்நினோல எரும மாட்டை எப்படி பாத்துக்கணும், அதை உற்பத்தியை எப்படி மேம்படுத்தணும்னு ரேடியோல வானொலி பண்ணை பள்ளியும் பயிற்சி வகுப்பும் நடத்துறாங்களாம். அந்த பயிற்சிக்கு 590 ரூபா கட்டணம் கட்டணமா. போய் கட்டுற வேலைய பாருக்கா.
0: அப்ப ரோபோட் வேணாங்கிற?
3: கிசான் வாணியில் இதுவரை விதை பண்ணை அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி ராஜேந்திரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தேசிய மாணவர் படையின் சாகச நடவடிக்கையான மகளிருக்கான நீண்ட மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று கொடியசைத்து துவங்கி வைத்தார்.

தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், முப்படைகளைச் சேர்ந்த 3 பெண் அதிகாரிகளின் தலைமையில் வழிநடத்தப்படும் இந்த பயணத்தின் மூலம் மகளிரின் துணிச்சல், மன உறுதி மற்றும் வளர்ந்து வரும் திறன்களுக்கான வலுவான சான்றாக திகழும் என்றார். உலக சந்தை தரநிலைகளுக்கு ஏற்றவாறு உயர்தர வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 97வது கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இத்துறையில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை கொண்டுவர முடியும் என்றார். நாட்டில் 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை மாசு உமிழ்வு தீவிரம் 37% அதிகமாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், பிரிக்ஸ் நாடுகளின் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான ஒருமித்த கருத்துக்களை எட்டுவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக எடுத்துரைத்தார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 பயணமாக நாளை சென்னை வருகிறார். சென்னை கோவளத்தில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள பள்ளி மாணாக்கருக்கான கட்டாய பயோமெட்ரிக் பதிவில் இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோரின் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ஆதார் பதிவின்போது மக்கள் தொகை சார்ந்த விவரங்கள், புகைப்படங்கள் மட்டுமே சேகரிக்கப்படுவதாகவும், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இச்சிறப்பு முகாம் மூலம் இச்செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் கடந்த நிதியாண்டில் கிராமப்புற வங்கிகளின் நிலுவை கடன் அளவு 578,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிராமப்புற பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி சேவைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதில் இவ்வங்கிகளின் பங்கை தொடர்ந்து வலுப்படுத்தியதன் மூலம் கடன் வழங்குதலில் இந்த இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை தடுத்து விளையாட்டு, உடல் உழைப்பில் ஈடுபடுத்தும் நோக்கில் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறைக்கான விவாதத்தின்போது பேசிய அவர், ஊராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்படும் என்றார். மேலும் இம்மைதானங்களை தரம் உயர்த்திட 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு காலம் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மீதான மானிய கோரிக்கையில் இதனை தெரிவித்த அவர், தற்போது 12 வாரங்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்றது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த மாநில மக்களாக இருந்தாலும் சுட்டுக் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான முன்னேற்பாட்டு ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, பெரம்பலூர், கோவை, மதுரை, திருவள்ளூர், சிவகங்கை, நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. இரண்டாவது இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 193. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இப்பொழுது நேயர்கள் பங்கேற்று மகிழும் நம்மை மகிழ்விக்கும் நேரலை இசை விருந்து. இரவு இசை இனிமை. இரவின் அமைதியில் தனிமையின் அருமையில் தேடலின் நிறைவில் மனதிற்கு பிடித்த பாடல் அதை கேட்டுவிட்டால் தென்றல் நம்மை தள்ளுவும், குயில்கள் கூவும், வானம் நம் வசப்படும். 1990களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடல் கேட்டு மகிழ நேரலையில் இணையலாம். நமது நிலையத்தின் தொலைபேசி எண்களோ 0431-240-1021. இது புதிய நேயர்களுக்கு. 246-1021 மற்ற வழக்கமான நம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும்

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நலமா இருக்கீங்க சார்? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கான், பிரமாதமா இருக்கான். சொல்லுங்க, யாரு?
1: வானவில் பண்பலை 102.1 வணக்கம். இரவு இசை இனிமேல் 20 திருச்சி காஜா பற்றி ரசித் சார்.
0: சொல்லுங்க ரஷீத், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சார், கன்னி பருவத்திலே.
0: ஓ, பாக்யராஜ்
1: வில்லனா பண்ணது 10 வண்ண ரோசாவா கொடுங்க சார்.
0: கொடுத்துருவோம். ராஜேஷ் வெளியகர்ஷி நடிச்ச படம், 275 நாட்கள் ஓடின படம் அது அப்பயே.
1: ஆமாம் சார்,
0: அவர் பாக்யராஜ் தான் கதையாசன் எழுதி வில்லன் நான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். பாடல் கேட்கலாமா? நன்றி நன்றி.

0: நேரம் 8:17 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் அடுத்து பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கும்ல இருந்து ஐயப்பராஜன் சார்.
0: ஐயப்பராஜன் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க சார்.
0: சொல்லுங்க.
1: வந்து செண்பகமே செண்பகமே அந்த படத்துல இருந்து வாசலிலே பூசணிப்பு வச்சு விட்டா வச்சுட்டா அப்படிங்கிற படம் சார். உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? கேட்கலாமா?
0: என்ன சந்தேகம் சார்?
1: இந்த டிஆர்எம் ரேடியோன்னு சொல்றாங்கல்ல?
0: ஆமாங்க.
1: அது அப்படின்னா என்னன்னு சார், அதாவது வந்து இது எதுக்காக நான் கேட்கறேன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வசந்த அழைப்புகள் வந்து கேட்டுக்கிறது ஒரு 15 வருஷமே இருக்கும்.
0: சரிங்க.
1: அப்ப வந்து அங்க உட்கார்ந்திருந்த அறிவிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒளிபரப்பு வந்து எவ்வளவு வேகத்துல போகுது, வானொலி சென்று அடையுது, உங்களை வந்து அடையுதுன்னு சொல்லும் போது அதோட லைட் பவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: சரிங்க.
1: இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எதுக்காக நான் கேக்குறேன்னா, முதல்ல வந்து திருவு டைப்ல வந்து எஃப்எம் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து பெரும்பாலும் இந்த டிஜிட்டல் வந்துருச்சு, அதனால வந்து எங்கனால சர்ச் பண்ணோம்னா அந்த லைட் எல்இடி லைட்ல சர்ன்னு சத்தம் கேக்குது சார். போட்டா அல்லது டிவியோ போட்டா சர்ன்னு சத்தம் கேக்குது.
0: சரிங்க.
1: இந்த டிஆர்எம் ரேடியோல சத்தம் அந்த மாதிரி வருமா, அந்த நாய்ஸ்ல எல்லாம் இருக்குமா, இதனால வந்து எல்லாரும் தெளிவா கேட்க முடியாம கொஞ்சம் தடுமாறுறாங்க, அதனால கேக்குறீங்க?
2: நிச்சயமா அப்படி கேட்க முடியுங்க. அதனோட விலைதான் கொஞ்சம் சற்று அதிகம்.
1: சரிங்க சார்.
2: ரொம்ப கிளியரா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த டிஆர்எம் ஒளிபரப்பும் 927 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம கொடுக்கறோம்.
1: ஆமா சார், ஆமா சார். அது காலையில சொல்லுவீங்க, நிலையம் திறந்தோடனே நிலையம் 24 மணி நேரமும் நான் ஒளிபரப்பு போட்டுட்டே இருப்பேன், அதுல வந்து காலையில சொல்லுவீங்க நீங்க.
2: ஆமா ஆமா.
1: எனக்கு அது வந்து சந்தேகம்.
2: அந்த ரேடியோ நீங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சேனலும் கிடைக்கும், ஒளிபரப்பும் துல்லியமாக இருக்கும்.
1: எல்லா சேனலை காட்டிலும் எனக்கு
2: கிடைக்கும். அதுக்காக
1: ரைட்டிங் சார்.
2: நன்றி. பாடல் கேட்கலாம்.
0: பாடல் கேட்கலாங்க.
1: ஆ ரைட்டிங் சார்.

0: ராமராஜன் ரேகா நடித்த படத்தில் வந்து பாடல் கேட்டான், செண்பகமே செண்பகமே, வாலியோட வரிகள், அருமையான பாடல் அது. இப்போ அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம், நான் கேட்க நேரிலிருந்து ஜெரோம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் ஐயா வேணும்?
1: சொல்லாத மனம் சொல்லும் வந்து இன்னிசை படி வரும்,
0: விஜய் நடித்த படம், நடிகர் விஜய், முதல்வர் விஜய்.
1: அந்த கேரக்டர் குட்டி வந்து ரொம்ப,
0: ஆமா,
1: அது வந்து மனசுல பதிகிற மாதிரி ஒரு கேரக்டர்.
0: ஆமா, கடைசி வரைக்குமே அவங்க தப்பாவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, உண்மை தெரியும் போது படம் முடிஞ்சிடும்
1: முடிஞ்சிடும்.
0: ஆமா, பாடல் பாடல் பாடல் பாடுபவரா இருப்பார் அவரு.
1: அருமையான படம்
0: கேட்கலாங்களா ஐயா?
1: கேட்கலாம்.
0: சரிங்க.

0: நேரம் 8:29. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நம் அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம், நடராஜன் பேசுறேன்.
0: நடராஜன் ஐயா, நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: ஒன்பது
0: மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்? முதல் மரியாதையில பாடல் வருது, கேட்டுருவோமா? இப்ப நன்றி, நன்றிங்கய்யா.
1: 1965
0: அப்பா சரிங்க, எனக்கே ஞாபகம் இல்ல.
2: நான் நிகழ்ச்சி கேப்பீங்களா? அதாங்க ஐயா, நீங்க டீ கடை நிகழ்ச்சி எல்லாம் கேப்பீங்களான்னு கேக்குறேன். அப்ப சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க.

0: ஒரு அருமையான பாடல், முதல் மரியாதையிலேருந்து. வெட்டி வேறு வாசம், அதாவது பூவுக்கு மட்டும் வாசம் இல்லை, வேருக்கும் வாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்லக்கூடிய படம். அதாவது மனசுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் பாசத்துக்கு ஒரு நேசம் இருக்குது, மனசில் மறைஞ்சிருந்தாலும் வெளியில் காமிக்கலனாலும் இருக்குது அப்படின்ற ஒரு சிவாஜியோட இயக்கத்தை காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இது. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறேன்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
1: அன்பான அன்பு உள்ளங்களுக்கு, இரு அன்பு உள்ளங்களுக்கு இனிய மதுரையிலிருந்து ஆண்டனி
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஊமை விழிகள் திரைப்படம் சார், அதுல மனோஜ் கியான் இசையில குரல் கொடுத்திருப்பாங்க. எஸ் என் சுரேந்தர் அண்ட் பி எஸ் சசிரேகா அந்த பாடல் சார். மாமரத்து பூ எடுத்து, அந்த மாமரத்து பூ வருது மதுரைக்கு அனுப்பிச்சு விடுங்க சார்.
0: கேட்டுருவா.
1: ஆ சார், நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.

0: 8:40 இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: நான் மூவானூர் தண்ணீர் பந்தல் செல்வராணி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு.
0: குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: அனைவரும் நலம்.
0: மகிழ்ச்சி. எனக்கு என்ன பாடல் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க
1: சார்? எனக்கு செவந்தி படத்துல இருந்து பொன்னாட்டம் பூவாட்டம் இந்த பாடலுங்க சார்.
0: சரிங்கம்மா, பாடல் வருது கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.
1: தேங்க்ஸ் சார்.

0: 8:45 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமையில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க, எங்கிருந்து?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு சங்கர் குரு படத்திலிருந்து சின்ன சின்ன பூவே என்ற பாடல் கொடுங்க சார்.
0: கேட்கலாமா?
1: நன்றி சார், வாய்ப்புக்கு
0: நன்றி.

0: 8:50. இன் வேளையில் இணைப்பில் வந்து பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கன்னியாகுமரி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். நல்லா, என்னமா கேட்டீங்க? எனக்கு காதல கேட்கல. என்னது என்னமா சொன்னீங்க? கேட்கல எனக்கு சரியா.
1: நல்லா இருக்கிறீங்களான்னு?
0: நல்லா இருக்கு சார். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க நலம் நாடியமைக்கு என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: சார், இன்னைக்கு வந்து முதல் வசந்தம் படத்திலிருந்து மானாட கொடி பூவாடும் ஒரு சோலை.
0: சரிங்க, பாடல் வருது கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஜானகி தனித்துவமான குரலில் பாடல் வந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்த அந்த ஆலாபனை பாடல் தொடக்கத்தில் ஒரு ஆலாபனை வந்து அவங்க பாடியிருப்பாங்க, அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பாடலில் முதல் வசந்தம் சத்யராஜ் வில்லன் மாதிரி வந்து அப்புறம் மாறிடுவார் கடைசி நேரத்தில், மலேசியா வாசுதேவன் இருப்பார், ரம்யா கிருஷ்ணன் பாண்டியன் நடித்த படம் இது. இப்போ அடுத்த நேயர், நிறைவு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: நான் திருச்சி சோழனார்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல இருந்து சோலை மலை ஓரம் கோலக்கிளி பாடம் பாட்டு சத்தம் ஏக்கலையோ, அந்த பாட்டு வேணும் சார்.
0: கேட்கலாமா சார்?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.

0: நேயர்களை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான நியூஸ் அட் 9.
1: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. BRICS nations reaffirm commitment to environmental protection and sustainable development. New Delhi stresses environmental action must address needs of developing countries. India says credibility of country's election machinery well established globally as US President Donald Trump praises poll system. Supreme Court to form high-powered panel to probe allegations of police excesses and violence against security personnel during Delhi students' protests. Pakistan's top court orders transfer of jailed former Prime Minister Imran Khan to hospital for medical examination. Iran reiterates Strait of Hormuz to remain closed till all its conditions agreed with US are fully met. In men's cricket, India tightened grip on Gal test against Sri Lanka on day 4. Host reel at 84 for 4 at stumps, chasing a 372-run target.

ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் டு மூவ் டு ஜப்பான் அண்ட் டு ஒர்க் தேர், பிகாஸ் ஆல் த ஒர்க் இன் ஜப்பான் இஸ் டன் இன் ஜப்பனீஸ். சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஹூ வாண்ட் டு ஒர்க், வெதர் ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ், தே லேர்ன் ஜப்பனீஸ். அண்ட் டு தேட் தேர் இஸ் ஆல்ரெடி அபவுட் எ 10-year-old அக்ரிமெண்ட் பிட்வீன் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அபே அண்ட் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, தேட் த டீச்சிங் ஆஃப் ஜப்பனீஸ் in Indian schools

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களிடை கேட்டு ரசிக்கலாம். இடைவிடா இசைமிழையாக, இன்னிசை கீதங்களின் பவனியாக, இனிய ராகம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனிய ராகம். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேர்கள் இணைக்கின்ற சிக்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாராயணபுரம் டி.ஆர். சந்திரசேகரன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியின் முதலில் வல்லப நாயக என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி, பேகட ராகம், ரூபக தாளம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை நிகழ்ச்சியில் இனி நகுமோமு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கோவிந்தா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா ஜனசம்போதினி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்திருந்த நாகஸ்வர இசை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.